எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

ரஜினி முருகன் திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். ஏராளமான உறவுகளும் இன்றைய தினத்துல வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆயசகுத்ரி அன்பான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பசரை அம்மனிவத்தையிலிருந்து ஜெகதீஸ்வரன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளவும் வாழ்த்துக்கள் சொல்லி நிர்மலா தேவி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. மற்றும் ஹாயக்கா அன்பான காலை வணக்கம் பாடல்கள் எல்லாம் அருமை சொல்லி ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. ஹாய் சுரோபி, இதமான இனிய காலை நேர வணக்கம் விடிகள் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுஷரன் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி வட்டக்குடையிலிருந்து விமலேந்திரன் வந்திருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி தேவா நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. இனி கால் நேர வணக்கம் உங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரூபி, நான் பருத்தி சிறையில இருந்து அருள்மொழி எல்லோருக்கும் காலை வணக்கம் இனிய நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிய கால் நேர வணக்கம் சொல்லி ஊர்கொடவ தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை கற்றுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 மே மாதம் 7 வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேளைகளாக: நல்ல நேரம் காலை 7:25 முதல் 8:55 வரை. எமகண்டம் காலை 5:55 முதல் 7:25 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:25 முதல் 2:55 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
2: மேஷம் லாபம், ரிஷபம் பாசம், மிதுனம் நலம், கடகம் வெற்றி, சிம்மம் உயர்வு, கன்னி ஆர்வம், துலாம் களிப்பு, விருச்சிகம் சிக்கல், தனுசு எதிர்ப்பு, மகரம் சிந்தனை, கும்பம் மேன்மை, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் பாசம், மிதுனம் நலம், கடகம் வெற்றி, சிம்மம் உயர்வு, கன்னி ஆர்வம், துலாம் களிப்பு, விருச்சிகம் சிக்கல், தனுசு எதிர்ப்பு, மகரம் சிந்தனை, கும்பம் மேன்மை, மீனம் ஓய்வு.
1: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். இன்று தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு காலை பொழுது வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சொல்லி வாழச்சேனையிலிருந்து அஜய் அகில நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சொல்லி வெள்ளகத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. மற்றும் அன்பு வணக்கம் சொல்லி ரிம்சான் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையரசி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டாரவழியிலிருந்து வினோதன், வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாசியம் நிகழ்ச்சியுடன் சொல்லியிருக்காங்க. இனி கால் நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடி ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் பாத்தளை வாரியப்பொழையிலிருந்து நீலமேகம் தேவி நிகழ்ச்சியுடன் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் காலை நேர வணக்கம் உறவுகளு, எந்தான தோட்டம் மீனவட்டையிலிருந்து வசந்தகுமார் மற்றும் மனைவி கௌதமி அனைவரும் நிகழ்ச்சியுடன் சொல்லியிருக்காங்க. காலை நேர வணக்கம் சொல்லி பண்ணையபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியுடன் மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லிக்கிறான் ராஜாவும் நிகழ்ச்சியுடன் சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி மேமட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க.

ஒரு கண்ணில் ஒரு கண்ணாடி திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு மன்ற நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹாய்க்கா, அன்பான காலை நேரம் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேரம் வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி டெல்டனியிலிருந்து யோகராஜா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லி பாலா சசிகலா நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிய காலை நேரம் வணக்கம் அக்கா சொல்லி கனிமொழியும் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. சப்மூல் கந்தையிலிருந்து பிரியங்கா, அன்பான உறவுகளான கணவர் ரமேஷ் பிரபாத், அத்தை மாலினி, மச்சான் சுதன் மகன்மார்களான பிரமோத், பிரணவ் ஆகியோருக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பு வணக்கங்களோட கேரளின் ஆகாஷும் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறத்துக்கு முதல்ல நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஜெயசூபி. வணக்கம் என்று சொன்னங்களே.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM.
0: 102.6.
2: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமே 102.6 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 7ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக கடந்த 2015ஆம் ஆண்டு புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கினுடைய 4 சந்தேக நபர்களுக்கு 4 பிரதிவாதிகளுக்கு மேல் நீதிமன்றம் வழங்கியிருந்த மரண தண்டனை நேற்று தினம் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அது பிரதான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல நட்டையீட்டு தொகையை செலுத்துவதாக உறுதியளித்து வழக்கிலிருந்து விடுபெற்றிருந்த முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ராலை மீண்டும் கைது செய்ததால் அது தொடர்பான வழக்கு விசாரணை ஆரம்பிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்தின் நடவடிக்கை எடுத்தது. காரணம், அந்த அவர் உறுதியளித்த தொகையை செலுத்தவில்லை என்பதாக தெரிவித்து மீண்டும் அவருக்கு எதிரான வழக்கு பாய்கிறது என்பதும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. அதே போல அமைச்சர் குமார ஜாக்வடிக்கு எதிரான வழக்கு 17ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது என்பதும் நீதிமன்றத்தின் தொடர்புடைய செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல சாமரசபா தசநாயக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் கருத்தொன்றை முன்வைத்திருக்க எங்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதாக ஒரு தகவலை முன்வைத்திருந்தது. அதே போல ஜனாதிபதி மே தின கூட்டத்தின் போது உரையாற்றுகின்ற போது நீதிமன்றத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்தார் என்பதாக தெரிவித்து அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தற்போது பாராளுமன்றத்தில் விவாதத்தை கோரி வரும் நிலையில் நேற்று தினம் சுனில் வட்டகல அமைச்சர் அவர்கள் கருத்துக்கள் முன்வைக்கின்ற போது சாதாரணமாக ஒரு வழக்கு விசாரணை நடைபெறுகின்ற போது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அல்லது அந்த வழக்கினுடைய நடவடிக்கை எந்த கட்டத்துக்கு செல்லும் என்பது சாதாரண மக்களுக்கும் தெரியும். அதன் அடிப்படையாக ஜனாதிபதி கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதாக சுனில் வட்டகல் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையிடம் எடுத்திருப்பதை காலம். இதே போல தெரைசேரியில் 2.5 மில்லியன் டாலர் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக அந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக நிரந்தரம் பாராளுமன்றத்தில் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய மனைவி முறைப்பாடு அளித்திருப்பதாக முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் தெரிவிக்க அவ்வாறு எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை. இந்த விடயத்தை குழப்புவதற்காக முஜிபுர் ரஹ்மான் பொய்யுரைக்கிறார் என்பதாக நிரந்தரம் ஹர்ஷன் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கும். இந்த சம்பவம் தொடர்பாக கருத்தொன்றை முன்வைத்த உதய கம்மன் பிள்ளை இப்போது போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் விசாரணைக்காக என்பது இன்னும் ஒரு தகவலாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல தபால் திணைக்களத்தினூடாக அமெரிக்காவுக்கு செலுத்தப்பட்ட 600,000 டாலர் தொடர்பான சம்பவம் குறித்தும் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சிஐடி தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அஸ்வசம ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவும் இருமுறை பயனாளர்களுக்கு செலுத்தப்பட்டிருப்பதான ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்தும் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். செம்மணி மனித புதைக்குழி அகல் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது. எனவே நேற்று தினமும் 3 எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காரணம் அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். நீலகாமம் சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மற்றும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் ஆகியோருக்கிடையிலான ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றது. அது தொடர்பான செய்திகள் குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதே போல நடிகர் விஜய் தளபதி விஜய் இன்றைய தினம் தமிழக முதல்வராக பதவியேற்கவிருக்கிறார். ஆனால் அவருடைய பெரும்பான்மையை உறுதி செய்வதில் சிக்கல் இருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக மாணவி வித்யா படுகொலை வழக்கு தொடர்பான சம்பவத்தில் குற்றவாளிகளாக மேல் நீதிமன்றம் அறிவித்த அந்த நால்வருக்கும் மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இன்றைய திவைன பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தி பிரதான செய்திகள் ஒன்றாக வெளியாகிறது. வித்யா காத்தனையே ஹத்தரகட்ட பிணவு மரண தண்டுவம தகவுறு கரை என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அதற்கு முதற்பக்க செய்தியாக அதனை பிரதான செய்திகளில் ஒன்றாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தினம் தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்திதான் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகிறது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் புங்குடுதீவு வித்யா கொலை வழக்கு சுவீஸ்குமார் உட்பட 4 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை உயர்நீதிமன்றம் நேற்று உறுதிப்படுத்தியது. இருவருக்கு மரண தண்டனையிலிருந்து விடுதலை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையில் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கு குற்றவாளிகள் 4 பேரின் மரண தண்டனை உறுதி உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழக்கில் இருவர் விடுதலை என்பதும் இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய செய்தி. அதே போல இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. வித்யா காத்தனையாண்டு எல்லும் கஹா ஸ்தீராய் பஞ்ச புத்கல ஜேஷ்ட அதிகரண வினிசுறு மடுள்ளேன் ஏக்கமதிக தீந்துவாக் திதனைக்கு நிதாஸ் கொண்ட நிதாஸ் நிதாஸ் பாலேதி ஸ்வீஸ் குமார் எத்தலு பிரிச திரிய சமூக தூஷணிடா கரலாம் சித்திய வீடியோத் கரலா என்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகை தொடர்பான செய்திக்கு பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். எனவே அந்த தகவல் குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் 2015 பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ்ப்பாணத்தின் புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா என்ற 18 பாடசாலை மாணவியை கடத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு செய்து கொலை செய்த வழக்கில் சுவீஸ்குமார் உட்பட 4 குற்றவாளிகளுக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மூவர் கொண்ட அமர்வு விதித்த மரண தண்டனையை உறுதி செய்த உயர்நீதிமன்றம் அதே தண்டனையிலிருந்து மேலும் 2 குற்றவாளிகளை விடுவித்திருக்கின்றது. அதன்படி மகாலிங்கம் சசிகுமார் என்ற சுவீஸ்குமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார், தில்லைநாதன் சந்திரஹாசன் என்ற சந்திரா மற்றும் சிவதேவன் துஷிதன் என்ற பெரிய தம்பி ஆகிய 4 குற்றவாளிகளின் மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இதற்கிடையில் தொடர்புடைய குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த மகாலிங்கம் சசிதரன் மற்றும் சசி மற்றும் ஜெயததன் கோகிலன் ஆகிய 2 குற்றவாளிகளையும் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலிருந்து விடுவித்திருக்கிறது. பிரதிவாதிகள் தங்களை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மேன்முறையீடுகளை விசாரித்த பின்னர் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரசேனம், அச்சல வெங்கம்புலி, பிரியாந்த பெர்னாண்டோ, மேனகா விஜயசுந்தரம் மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய 5 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு ஏகமனதாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தீர்ப்பை வழங்கிய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரசேன 2015 May 13 சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி பாடசாலை முடித்து மிதிவண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதும் ஒரு வெள்ளை வேனில் கடத்தப்பட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத வீட்டுக்குள் அழை செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று கூறினார். அதன் பிறகு குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியதோடு இச்சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இச்சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான சுவீஸ்குமாரை கிராம மக்கள் அடையாளம் கண்டு போலீசிடம் ஒப்படைத்தனர். ஆனால் அவர் பின்னர் ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் உதவியுடன் தப்பி ஓடி கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். பின்னர் யாழ்ப்பாணம் பகுதியில் பிரதி போலீஸ் மா அதிபராக பணியாற்றி வந்த லலித் ஜாயசிங்க மீது இந்த சந்தேக நபர் தப்பிச் செல்ல உதவியதற்காகவும் உடந்தையாக இருந்ததற்காகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் அவர் குற்றவாளி என உயர்நீதிமன்றம் கண்டறிந்து அவருக்கு 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சுவீஸ்குமார் உட்பட 9 பிரதிவாதிகள் மீதும் 41 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமாதிபர் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். விசாரணையின் போது 36 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. அவர்களில் 2 சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியாளர்கள் ஆவர் என தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. பிரதம நீதியரசர் மேலும் கூறுகையில் இந்த பெண்ணை கடத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தை சுவீஸ்குமார் முன்னின்று நடத்தினார். தண்டனை பெற்ற மற்ற பிரதிவாதிகளும் இதற்கு ஆதரவளித்து உடனடியாக இருந்தனர். பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த வித்யாவை ஒரு வெள்ளை வேனில் கடத்தி ஆளில்லாத வீட்டுக்குள் அழைச்சென்று பாலியல் வன்புணர்வு கொலை செய்யும் செயல்முறைக்கு இந்த பிரதிவாதிகள் பங்களித்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரங்கள் நிரூபித்துள்ளன. சுவீஸ்குமார் உட்பட 4 பிரதிவாதிகள் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்திருப்பது என்பதும் விசாரணையின் போது உறுதி செய்யப்பட்டது. பிரதிவாதிகளில் ஒருவர் அந்த பாலியல் வன்புணர்வை வீடியோ பதிவு செய்திருக்கிறார் என்பதும் ஆதாரங்களிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் இந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து அந்த சம்பவத்தை வீடியோ பதிவு செய்து வெளிநாட்டில் செயற்படும் ஒரு கும்பலுக்கு அதை விற்றனர் என்பதும் விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலையை கடற்படையின் மீது சுமத்துவதற்கு இந்த பிரதிவாதிகள் தந்திரமான முயற்சிகளை மேற்கொண்டார் என்பதும் விசாரணையின் போது தெரிய வந்திருக்கிறது. இவ்வழக்கை விசாரித்த யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் மூவர் கொண்ட அமர்வின் முன் வித்யாவை கடத்துதல், கூட்டு பாலியல் வன்புணர்வும், அவளை கொலை செய்தல் மற்றும் சட்டவிரோத கூட்டமாக செயற்படுதல் போன்ற குற்றங்களை செய்ய சதித்திட்டம் தீட்டுதல் உள்ளிட்ட சுவீஸ்குமார் மற்றும் மேலும் 4 பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். அதன்படி சுவீஸ்குமார் உள்ளிட்ட மேலும் 4 பிரதிவாதிகளுக்கு தண்டனை விதித்து யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மூவர் அமர்வு எடுத்த முடிவும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகளும் உறுதி செய்யப்படுகின்றன என்றும் பிரதம நீதியரசர் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி தமது தண்டனைகளை ரத்து செய்ய கோரி 4 பிரதிவாதிகளும் தாக்கல் செய்த மேன்முறையீடுகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் மகாலிங்கம் சசிதரன் மற்றும் ஜெயதரன் கோகிலன் ஆகிய 2 குற்றவாளிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் மேல் நீதிமன்றத்தின் மூவர் கொண்ட அமர்வின் முன் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்று பிரதம நீதியரசர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதன்படி அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் மேன்முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் பிரதம நீதியரசர் மேலும் தனது தீர்ப்பில் அறிவித்திருக்கின்றார். மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த மற்றொரு குற்றவாளியான பூபாலசிங்கம் தேவகுமார் என்ற செந்தில் இந்த மேன்முறையீட்டு விசாரணை நடந்த காலப்பகுதியில் இறந்துவிட்டார். அதன்படி இந்த வழக்கை மேலதிக நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தின் மூவர் கொண்ட அமர்வுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் மேலும் கூறப்பட்டிருக்கிறது. சட்டமாதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவாவி இந்த வழக்கில் ஆஜராகியிருந்தார் என்பதும் முக்கியமான தகவல். எனவே குற்றவாளிகள் ஒருபோதும் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதற்கு இந்த வழக்கும் மிகச்சிறந்த ஒரு சான்று. எனவே குற்றவாளிகளுக்கு யாழ்ப்பாணம் மூவர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் அடங்கிய மேல் நீதிமன்றம் கடந்த 2017 மரண தண்டனை விதித்தது. எனவே அதற்கு எதிராக சுரேஷ்குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளும் உச்சநீதிமன்றத்தில் தங்களை விடுவிக்குமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். எனவே 4 வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது. மேல் நீதிமன்றம் வழங்கிய அந்த மரண தண்டனை தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் லங்கா தீ பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய லங்கா தீ பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. கிரேக்க பெந்தும்கர சித்திய பொருந்துவு கோட்டி தாய கெவான கப்ரால் உசாவி கொந்தை கடக கொந்தேசி கடக்கரலாம் அல்லாஸ் கொமிசமின் யலி நடு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே உங்களுக்கு தெரியும், இந்த கிரேக்கம் பொருளாதார பிரச்சினை காரணமாக பாரிய வீழ்ச்சியை கண்டு வந்த காலப்பகுதியில் அப்போது இலங்கையினுடைய மத்திய வங்கி ஆளுநராக செயல்பட்ட அஜித் நிவார் கப்ரால் அந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதை தெரிந்து கொண்டும் அங்கு இருக்கின்ற பிணைமுறைகளை கொள்முதல் செய்து அதில் முதலீடு செய்து இலங்கை கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் 184 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவருக்கு எதிராக கடந்த 2016 ஆண்டு காலப்பகுதியில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்ச்சியாக இழுபறி நிலையில் அது தொடர்பான வழக்குகள் கடந்த வருடம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர் இந்த நட்டையீட்டு தொகையாக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாவை செலுத்துவதற்கு உத்தரவாதம் வழங்கிய நிலையில் இருதரப்பு சட்டத்தடைகள் முன்னிலையில் இந்த வழக்கு சமரசமாக முடித்துக் கொள்ளப்பட்டு அவர் 3 மாத காலப்பகுதிக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுத்திய நட்டம் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி 100 கோடி ரூபாவை செலுத்துவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது 3 மாத காலப்பகுதிக்குள். அதற்கமைய அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த பணத்தை செலுத்துவதாக உறுதியளிக்கப்பட்ட போதிலும் அவர் இந்த வழக்கினூடாக கூறப்பட்ட அந்த நிபந்தனைகளை அவர் நிறைவேற்றவில்லை. அவர் கூறியபடி இந்த 100 கோடி ரூபாய் பணத்தை அவர் செலுத்தவில்லை என்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு எதிராக மீண்டும் வழக்கு தொடரவிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. அது தொடர்பான விசாரணைகளை இப்போது மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு முறை ஆரம்பிப்பதற்கும் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கும் இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்து வருவதாக இன்றைய லங்கா தீ பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம்.
0: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தம் FM நாடு முழுவதும் 102.6 102.8 தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வை இருந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். அந்தேகை லலித்கே ஓடரையிட்ட குருவிட்ட பந்தனாகார நிலதாரியா காத்தனேட் ஆ பாத்தால கல்லிய ரிமான் வெடிக்கரு யுத அமுதா செபிலைக் அத்தரமகதி பஸ்ஸிக மாறுக்கலனிசா நிலதாரிகே ஜீவித்திய பேரிலா என்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹோமாகம ஹந்தயா மற்றும் லலித் கண்ணங்கர எனப்படும் பாதாள ஒழுக்கு தலைவர்களுடைய உத்தரவின் பேரில் குருவிட்ட சிறைச்சாலையினுடைய ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கான அதிகாரியாக செயற்பட்ட அதிகாரியை சுட்டுக் கொள்வதற்காக வருகை தந்த ராணுவத்தில் சேவை புரிந்திருந்த ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பாதாள குழு உறுப்பினர்கள் அவிசவள்ள போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். இரண்டு பேர் அடங்கிய இந்த குழு அவிசவெல்லை நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த 18 தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களை எதிர்வரும் 18 தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த பாதாள குழுவினுடைய ஓடருக்கு அமையாகத்தான் இந்த இருவரும் அங்கு அந்த அதிகாரியை சுட்டுக் கொள்வதற்காக வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குருவிட்ட சிறைச்சாலினுடைய ஒழுக்க சீரான செயற்பாடுகளுக்காக பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரியை கொலை செய்வதற்காக இந்த ஹோமாகம ஹந்தயா மற்றும் லலித் கண்ணங்கர் ஆகிய இருவரும் இலங்கையில் இருவரை தேடி அவர்களை இந்த ஓடரை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த அதிகாரியை கொலை செய்வதற்காக திட்டமிட வருகின்ற போது அவர் இடையில் இன்னும் ஒரு பஸ்ஸில் ஏறி மாறி வந்த காரணமாக அவர் உயிர் தப்பியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வந்ததை அடுத்து அவிசாவளை போலீசார் இந்த சந்தேக நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு ராணுவ வீரரும் அடங்குவதாக சொல்லப்படும் நிலையில் அவர்களை எதிர்வரும் 18 தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பது இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான செய்தி. எனவே அந்த அதிகாரி சிறைச்சாலை அதிகாரியாக இருந்தபோது ஒழுக்காற்று தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி கட்டுப்பாடான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார். அதில் பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். அதற்காக இவ்வாறு கொலை செய்ய துணிந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு இப்போது பணிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தொடர்கிறது என்பதும் பிரதானமான செய்தி. அடுத்து இன்று தினம் மற்றொரு தகவல். வீரகேசரி பத்திரிகையில் குமார ஜாக்குடிக்கு எதிரான வழக்கு ஜூன் 17 முதல் சாட்சி விசாரணை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. 88 லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜாக்குடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 17 தேதி வரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொடவேல முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் வழக்கின் முற்பரிசோதனை நடவடிக்கையில் நிறைவடைந்ததை அடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 17 தேதி ஆரம்பிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். அன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு வழக்கின் பிரதிவாதி உள்ளிட்ட இரு தரப்பினருக்கும் அழைப்பாணை விடுக்கவும் நீதிபதி இதன் போது உத்தரவிட்டார். கடந்த 2016 ஆண்டு இலங்கை உர நிறுவனத்தினுடைய கொள்வனவு மற்றும் இறக்குமதி பிரிவின் முகாமையாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் நிதி மோசடி ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜாக்குடிக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். ராஜபக்சக்களின் சொத்து விவரங்களை சேகரிக்கும் சிஐடி என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது. கொழும்பு டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ள 40 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொகுசு மாளிகை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது பாரிய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் யோசித்த ராஜபக்சக்கு சொந்தமானது என கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய தொலைக்காட்சி சேவையின் உத்தியோகபூர்வ தலைமையகமாகவும் இயங்கி வந்த இடம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேரி லோர்ட்ஸ் விக்ரமசிங்கே என்ற பெயரிலேயே குறித்த தசாப்தத்திற்கு முன்னர் ஒரு சதவீதத்துக்கு முன்னர் இந்த சொத்து வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அது முன்னாள் ஜனாதிபதி மனைவியான சிரந்தி ராஜபக்சவின் பிறப்பு சான்றிதழில் உள்ள உண்மையான பெயராகும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2001 ஆண்டு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்காக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த வீடு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் ராஜபக்ச குடும்பத்தின் முழுமையான சொந்தமாக மாறியிருக்கிறது. எனினும் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த காணி வெறும் 3.5 கோடி ரூபாய் என மிக குறைந்த மதிப்பில் கொள்வனவு செய்யப்பட்டமை சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
இவ்வளவு பெரிய தொகையை எவ்வாறு பெற்றார் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எழுப்பிய கேள்விக்கு சிரந்தியிடம் இதுவரை முறையான விளக்கம் கிடைக்கவில்லை. இந்த சொத்துக்கான உறுதிப்பத்திரத்தை தயாரித்தவரும் தனது முன்னிலையில் எவ்வித பணப்பரிமாற்றம் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்கவின் மகன் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரரிடம் பணம் கொடுத்து இதனை வாங்கி பின்னர் தன்னிடம் ஒப்படைத்ததாக சிரந்தி ராஜபக்ஷ குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே தொடர்ச்சியாக அவருடைய சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் இப்போது தீவிரமாக ஆராயப்பட்டு வருகிறது, முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பதும் பிரதானமான செய்தி. அடுத்த நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சாமர சம்பத் தசநாயக்கு தெரிவித்த ஒரு கருத்தும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. சிறைப்பிடிக்க திட்டமிடுகிறார்கள் கூறுகிறார் சாமர எம்பி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களை சிறையில் அடைக்கவென ஆட்சியாளர்கள் தீர்மானித்து பட்டியலையும் தயாரித்து விட்டார்கள் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கு தெரிவித்திருக்கிறார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. வெள்ளையர்களால் அமைக்கப்பட்ட ரயில் பாதையில் இன்னும் கண்டிக்கு ரயிலை அனுப்ப முடியாமல் இருக்கிறார்கள். நாவலப்பட்டிலிருந்து நானோயா வரையில் அதிகமான மக்கள் ரயிலை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தீத்வானத்தை மேற்பட்டு 8 மாதங்கள் ஆகின்ற நிலையில் இன்னும் பதிலைக்கான ரயில் சேவை இடம்பெறவில்லை. அதனை கண்டி வரைக்கும் கூட அனுப்ப முடியவில்லை. இந்த ரயில் பாதைகளை புனரமைக்கும் அரசாங்கத்தை கோருகிறோம். இதேவேளை மேதின கூட்டத்தில் வழக்குகள் தொடர்பிலேயே ஆளும் கட்சியினர் உரையாற்றினர். இவர்களின் கருத்துக்களால் நீதிபதிகளுக்கும் தீர்ப்புகளை வழங்குவதில் நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறு செய்வதால் நீதித்துறைக்கு ஏற்படும் நிலைமை என்ன? எங்களை சிறையில் அடைக்க இவர்கள் பட்டியலை தயாரித்து விட்டார்கள். இதனால் நான் சட்டத்தரணிகளை அமர்த்தியும் பயனில்லை. இனி நான் சட்டத்தரணிகளை அமர்த்தப் போவதில்லை. எந்த வழக்கையும் பேசி உள்ளே போடுங்கள் என்பதாக நேற்று தினம் சாமர சம்பத் தசநாயக தெரிவித்திருக்கிறார். வழக்கு என்பது வெறும் வழக்கு அல்ல. குற்றங்கள் புரிந்திருந்தால் அதற்கான வழக்கு இடம்பெறும். நீங்கள் குற்றங்கள் புரியாவிட்டால் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறலாம். குற்றம் புரிந்திருந்தால் அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியது சட்டத்தினூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க இவர்கள் ஜனாதிபதியுடைய மேதின உரையை அடிப்படையாக வைத்து பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கவில்லை. நேற்று தினம் சுனில் வடகல் அவர்கள் இதற்கு பதில் வழங்கியிருந்தார். வழக்கு தினத்தை முன்கூட்டியே குறிப்பிடுவது நீதிமன்ற சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தலாகும். பிரதி அமைச்சர் சுனில் வடகல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். பல வழக்குகளோடு தொடர்புடைய நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிரீஸ் கொடுக்கல் வழக்கு எதிர்வரும் 29ஆம் திகதியும், கேலி ரம்புக்கல்லவின் மருந்து கொள்வனவு மோசடி வழக்கு எதிர்வரும் 27ஆம் திகதியும், சாமர சம்பத்துக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் 30ஆம் திகதியும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மர்வின் சில்வா, யோசித ராஜபக்ச உட்பட பலருக்கு எதிரான வழக்குகள் எதிர்வரும் மாதங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதனை குறிப்பிடுவது எவ்வாறு நீதிமன்ற சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார். நேற்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போது அவருக்கு மேலும் கூறுகின்ற போதும், எமது அரசாங்கத்தை போன்று நீதித்துறையை சுயாதீனப்படுத்திய எந்த அரசாங்கமும் கிடையாது. கடந்த காலங்களில் நீதித்துறையை மலினப்படுத்தியவர்கள் இன்று நிறைவேற்றுத்துறை நீதித்துறையை ஆக்கிரமித்துள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். முன்னாள் பிரதம நீதியரசர் நெவில் சமரக்கோடின் வீட்டுக்கு கல்லெறிந்தவர்கள் எதிர்க்கட்சி பக்கம் இருக்கிறார்கள். தமக்கு ஏற்றால் போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவை பதவி நீக்கி செலான் வங்கியின் தலைவரை பிரதம நீதியரசராக நியமித்தவர்கள் இன்று எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள். ஜனாதிபதி விருப்பத்துக்கமைய நீதியரசர்கள் தற்போதும் நியமிக்கப்படுவதில்லை. அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் தான் நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அரசியலமைப்பின் 18ஆம் மற்றும் 20ஆம் திருத்தங்களில் ஜனாதிபதி விருப்பத்துக்கமைய நீதியரசர் நியமிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. அதுவே நீதித்துறைக்கு விடுத்த பாரிதூர அழுத்தமாகும். ஆணைக்குழுக்கள் நீதிமன்றங்கள் தற்போது சுயாதீனமாக செயற்படுவதால் ஊழல்வாதிகள் அச்சமடைந்து ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிடுகிறார்கள். திருடர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது எவ்வாறு ஜனநாயக உரிமை மீறலாகும்? ஊழல்வாதிகளுக்கு எதிரான வழக்கு எப்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்? எனவே அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை என்னவென்பது என்று அறிந்து கொள்ள உரிமை ஜனாதிபதிக்கு உட்பட நாட்டு மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது. பல வழக்குகளோடு தொடர்புடைய நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கு எதிர்வரும் 29ஆம் திகதியும், கேலி ரம்புக்கல்லவின் மருந்து கொள்முதல் மோசடி வழக்கு எதிர்வரும் 27ஆம் திகதியும், சாமர சம்பத்துக்கு எதிரான காசோலை மோசடி வழக்கு எதிர்வரும் 30ஆம் திகதியும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அதேபோல் பல மோசடியோடு தொடர்புடைய மேவின் சில்வா, யோசித ராஜபக்ச உட்பட பலருக்கு எதிரான வழக்குகள் எதிர்வரும் மாதங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதனை குறிப்பிடுவது எவ்வாறு நீதிமன்ற சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும்? நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இன்று நீதிமன்ற சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டுக் கொண்டும் தவறான நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது என்பதாகவும் சுனில் வடகல பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே வழக்குகள் ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த வழக்குகளுடைய தீர்ப்புகள் அல்லது வழக்குகளுடைய விசாரணைகள் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு நாட்டு மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் உரிமை இருக்கிறது.
இருக்கிறது. எனவே அந்த வழக்கினுடைய தீர்ப்பு, வழக்கினுடைய விசாரணைகள் செல்லும் வழியை பார்த்து இவர்களுக்கு தண்டனை வழங்கப்படலாம், வழங்கப்படக்கூடாது, அல்லது வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்பான விடயங்களை ஊகிக்கக்கூடிய தன்மை நாட்டு மக்களுக்கும் யாருக்கும் இருக்கிறது. எனவே அவ்வாறு அதனை கூறுவது எப்படி நீதிமன்ற சுயாதீன தன்மையை பாதிக்கும் செயலாக அமையும் என்பதாகத்தான் சுனில் வட்டகல் அவர்கள் எழுப்பிய கேள்வியாக இருப்பது காரணம். எனவே இந்த விடயங்களை அடிப்படையாகத்தான் இப்போது எதிர்கட்சியினர் ஜனாதிபதி இந்த விடயத்தை மீளப்பெற வேண்டும் அல்லது மன்னிப்பு கோர வேண்டும், அதற்கு எதிராக விவாதம் வேண்டும் என்று இப்போது பாராளுமன்றத்தில் கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இதேபோல் நேற்று தினம் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் ஹர்ஷன அமைச்சர் ஆகியோருக்கிடையிலான ஒரு விவாதம் இடம்பெற்றது. அது தொடர்பான செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காரணம் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அதுபான செய்தி, அதிகாரி மர்ம மரணம், விசாரணையில் நம்பிக்கை இல்லை, முஜிபுர் எம்பி சாடல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றது. காலம் திரைசேரியின் முன்னாள் அதிகாரியான ரங்க ராஜபக்சவின் மரணம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் அரசு

இருக்கிறார். நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மீட்பு புனர்வாழ்வு மற்றும் கடனிருக்க வகையின்மை சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். திரைசீரல் செலுத்தப்பட்ட 25 லட்சம் டாலர் மோசடி தொடர்பில் விவாதிப்பதற்கு அரசாங்கம் இடமளிக்கவில்லை. அரசாங்க நெருக்கடிக்குள்ளாகும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி பார்லமெண்ட்டுக்கு ஓடி வந்த அரசாங்கத்தை துயம்படுத்துவார். ஆனால் இந்த மோசடி குறித்து நிதியமைச்சரான ஜனாதிபதி இதுவரையில் வாய் திறக்கவில்லை என்பதாக அந்த செய்தி அவர் தெரிவித்த விடயமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு இருக்க திரைசீரின் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் அதிகாரியான ரங்க ராஜபக்சின் மரணம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் அரசு உத்தியோக உண்மையை மூடி பறப்பதாகவும், எனவே இந்த விடயம் தொடர்பாக இவரது மரணம் தொடர்பில் அவரது மனைவி போலீசில் முறைப்பாடு அளிக்கவில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டார். ஆனால் அது முற்றிலும் போய் முறைப்பாடு அளித்த பத்திரம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கிறது என்பதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். எனவே அவ்வாறு முறைப்பாடு அளித்ததாக அவருடைய மனைவி இதில் சந்தேகம் இருப்பதாக முறைப்பாடு அளித்ததாக முஜிபுர் ரஹ்மான் ஒரு பத்திரத்தை எடுத்து வந்து பாராளுமன்றத்தில் காண்பித்து இது சமூக வலைதளத்தில் பதிவாகிறது என்று கருத்துக்களை முன்வைத்திருந்தார். எனவே அதற்கு பதிலளித்த அமைச்சர் அர்ச்சனை அவர் பொய்யுரைப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, முஜிபுர் பொய்யுரைக்கிறார் அமைச்சர் ஹர்ஷன தெரிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பது காணலாம். திரைசேரி அதிகாரியின் மரணம் தொடர்பில் அவரது மனைவி எந்த போலீஸ் நிலையத்திலும் இதுவரை முறைப்பாடு அளிக்கவில்லை. அவ்வாறு முறைப்பாடு செய்திருந்தால் தொடர்பான ஆவணங்களை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு சமர்ப்பிக்க வேண்டும். முஜிபுர் ரஹ்மான் தான் பொய்யுரைக்கிறார் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். பார்லமெண்ட் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போதே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அந்த அடிப்படையில் முஜிபுர் ரஹ்மான் எம்பி முன்வைத்த திரைசீர் அதிகாரியின் மரணம் தொடர்பில் அவரது மனைவி போலீஸ் முறைப்பாடு அளிக்கவில்லை என்று நீதியமைச்சர் கூறியிருக்கிறார். ஆனால் அது முற்றிலும் போய் முறைப்பாடு அளித்த பத்திரம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாது என்று குற்றச்சாட்டை முஜிபுர் ரஹ்மான் முன்வைக்க அதற்கு பதிலளிக்கும் போதுதான் அமைச்சர் இந்த விடயங்களை கூறுகிறார். நீதிமன்றத்துக்கு நான் பொய்யுரைக்கவில்லை, முஜிபுர் ரஹ்மான் தான் பொய்யுரைக்கிறார். திரைசேரியின் முன்னாள் அதிகாரியின் மரணம் தொடர்பில் அவரது மனைவி எந்த போலீஸ் நிலையத்தில் இதுவரை முறைப்பாடு அளிக்கவில்லை, இதுதான் உண்மை. செயலாளர் அசேல் என்பவர் பொய்யுரைக்கிறார். இந்த விடயம் தொடர்பான தகவல்களை தெரிவிப்படுத்தவே அவர் முயற்சிக்கிறார். ஆகவே போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாக குறிப்பிடப்படும் ஆவணங்களை முடிந்தால் சபைக்கு சமர்ப்பிக்குமாறு முஜிபுர் ரஹ்மான் எம்பிக்கு நான் சவால் விடுக்கின்றேன். எந்த போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட வேண்டும். இல்லாத ஒரு விடயத்தை இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள், இது முற்றிலும் தவறு. முஜிபுர் ரஹ்மான் சபையில் பொய்யுரைக்கிறார். ஒன்று, இவருக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம் அல்லது காது கேட்காமல் இருக்கலாம் என்பதாகவும் நேற்றைய தினம் இந்த அமைச்சர் அர்ச்சனா அவர்கள் நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதனடுத்து எழுந்த முஜிபுர் ரஹ்மான் எம்பி போலீஸ் முறைப்பாடு அளித்த சமூக வலைதளங்களில் வெளியான ஆவணத்தை சபையில் சமர்ப்பிப்பதாக தெரிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருப்பது நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க உதய கவர்மெண்ட் பிள்ளை இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார் என்பதும் இன்னும் ஒரு தகவலாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது. ரங்ககே மரணைய கம்மன் பிள்ளை போலீஸ் போலீசி கென்வாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். சாக்சி அரங் மம எனவா கம்மன் பிளக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே இந்த திரைசேரியினுடைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய முன்னாள் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட ரங்க ராஜபக்சே அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக இப்போது அவருடைய மரணம் சந்தேகத்துக்கு இடமானது என்பதாக அவருடைய மனைவி தெரிவித்த கருத்தை அடிப்படையாக வைத்தும் சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்த விடயத்தை அடிப்படையாக வைத்தும் அதனை ஆவணமாக கொண்டு தான் சாட்சியம் அளிக்கப் போவதாக உதய கம்மன் பிள்ளை கூறியிருக்கிறார். அவர் நடத்திய ஊடகத்தில் இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது, இது தற்கொலை அல்ல கொலை என்பது போன்ற கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். எனவே அவரிடம் இது தொடர்பான சாட்சியங்கள் இருந்தால் சமர்ப்பிக்குமாறு போலீசார் இப்போது அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே இதுவரை 9ஆம் தேதி அவரை குளியாப்பட்டிய தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தான் சாட்சியோடு இந்த விடயத்தில் சென்று இது தொடர்பான கருத்துக்களை அல்லது தன்னுடைய இருக்கின்ற ஆவணங்களை சமர்ப்பிக்கப் போவதாக உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். எந்த விடயத்திலும் மூக்கலித்துக் கொள்கின்ற உதய கம்மன் பிள்ளை இப்போது இந்த விடயத்திலும் மூக்கலித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மூக்கலித்த அவ்வளவு விடயத்திலும் அவர் மூக்கறிந்து வெளியே வந்த விடயங்கள் நாங்கள் காணலாம். எனவே இந்த விடயத்திலும் அவர் சாட்சியத்தோடு செல்லப் போவதாக தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் லாங்காதி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. டொலர் லக்ஷ ஹயாக் பிட்டபாரே யாம தபேலே பிரிசகின் உசாவிய நியோக என்பதாக உசாவி நியோக என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். கிட்டத்தட்ட 600,000 டாலர் தபால் ஊடாக செலுத்தப்பட்ட கட்டணம் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இப்போது தபால் திணைக்களத்திலும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக இன்று தினம் லங்காதீப் பத்திரிகையும் வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பது காணலாம். தபால் திணைக்களத்தின் சிஐடி விசாரணை என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இலங்கை தபால் திணைக்களத்தினால் அமெரிக்க தபால் சேவைக்கு செலுத்தப்பட்ட 600,000 அமெரிக்க டாலர் உரிய தரப்பை சென்றடையாமல்

0: காயமானவை குறித்து விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த தகவலை தெரிவித்திருந்தார்கள். தபால் அதிபரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணையில் இரண்டு சந்தர்ப்பங்களில் குறித்த நிதி அனுப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான மின்னஞ்சல் பரிமாற்றங்களை கையாண்ட அதிகாரிகள் மற்றும் பிரதி தபால் அதிபர் ஆகியோரிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை என அதிகாரிகள் மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் கணினி அவசர தயார்நிலை குழுவை தபால் திணைக்களத்துக்கு நேரில் சென்று தள ஆய்வு ஒன்றை முன்னெடுக்குமாறும் உத்தரவிட்டார். குறித்த நிதி மோசடி தொடர்பாக கணினி குற்றங்கள் சட்டம், பொது சொத்துக்கள் சட்டம் மற்றும் இலங்கை தண்டனை கோவை சட்டத்தின் கீழ் விரிவான விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாக நீதிமன்றில் சிஐடி தெரிவித்த விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். தபால் திணைக்களத்தின் ஊடாக அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்தப்பட்ட அந்த பணம் மாயமான சம்பவம் தொடர்பாக இப்போது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் தொடர்பான செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனது டிரான்சாக்ஷன் எரர் அஸ்வசும ஃபண்ட்ஸ் பெய்ட் ட்வைஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ருபீஸ் 500 மில்லியன் ஹேஸ் பீன் பெய்ட் டு அஸ்வசும ரிசிபியன்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஏப்ரல் மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவும் இரண்டு முறை பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுவும் அதிகாரியினுடைய அசம்பந்த போக்கினர் ஏற்பட்ட சம்பவம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் லங்கா தீ பத்திரிகை கூறுகிறது, அஸ்வசம பிரதிலாபின் பிரிசகிட்ட ஏப்ரல் தீமனாவ தெபாரக் தீலாம் ஸ்ரீ லாயஸ் கதாநாயக்கிட்ட தன்வா என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. தெவராக் முதல் பெரவீம அத்வெர்தீமாக் பிரதிலாப மண்டலிய சபாபதி என்பதாக இன்றைய தினம் லங்கா தீ பத்திரிகை தலைப்பெற்றுவதை காலம். எனவே அஸ்வசம பயனாளிகளுக்கான கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை மாதாதம் இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு ஒருவருக்கு இருமுறை என்ற அடிப்படையில் சகலருக்கும் அந்த கொடுப்பனவு இரண்டாவது முறையாகவும் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலோயஸ் அமைப்பினர் சபாநாயகருக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவர் தகவல் அளிக்கையில் இது குறிப்பாக பிழையாக நடந்த ஒரு சம்பவம் அல்லது தவறுதலாக நடந்த ஒரு சம்பவம் என்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த பணத்தை மீளப்பெறுகின்ற விடயம் தொடர்பில் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினர் ஏற்பட்ட சம்பவம் என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். ஒருவருக்கு இருமுறை இந்த அஸ்வசம கொடுப்பனவு செலுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான விடயம் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, செம்மணியில் 3 எண்புக்கூட்டு குவியல் அகழ்ந்தெடுப்பு என்பது வீரகேசரியின் தலைப்பு. செம்மணி மனித புதைகுழி 3 கட்ட அகழ்வுப்பணியின் 9 நாள் அகழ்வுப்பணிகள் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் 3 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதனுடன் எண்புக்கூடு 1 அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்வது நாங்கள் காணலாம். மலையாளம் காணப்படும் நிலையில் அவற்றின் பெருமளவான பாகங்கள் மயானத்தின் எரிமேடை கட்டுமானத்துக்கு கீழ் செல்வதனால் அதனை சுத்தம் செய்து அகழ்ந்தெடுக்கும் பணிகள் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 256 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்படும் நிலையில் அவற்றில் 252 எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாக இன்று தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் இடம்பெறுவதற்கான 3 கட்ட ஆய்வுப் பணிகள் இப்போது தொடர்ச்சியாக 9 நாளாக இடம்பெற்று வருகின்ற விடயமும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதேபோல மற்றொரு தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை வந்திருப்பதை காலம் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட பேசுபொருளாக மாறியிருந்து இன்னும் ஒரு தகவல், மனோ கணேசன் எம்பி அவர்கள் இந்த சம்பவத்திற்கு அதாவது நீலகாமம் பகுதியில் இடம்பெற்ற அந்த குண்டர்கள் சென்று இளைஞர்களை தாக்கிய சம்பவம், அங்கிருக்கின்ற குடியிருப்புகளை தாக்கிய சம்பவத்திற்கு அரசாங்கத்துக்கும் அதனை மேற்பார்வையின் காலில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதான துணிப்பொருளில் ஒரு கருத்தை முன்வைக்க இதில் கோபமடைந்த பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அது தொடர்பான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். முதலில் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் மலையக மக்களை தாக்கினால் இனி நாங்களும் திருப்பி அடிப்போம் எச்சரிக்கிறார் மனோ எம்பி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மலையக மக்கள் மீது தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் நாங்களும் திருப்பி அடிப்போம் என எச்சரித்த தமிழ் போக்குடனின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் மலையக மக்களுக்கான காணி உரிமையை வழங்காமல் வேறு பிரதேசங்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும் இருந்தால் அதற்கு எதிராக மக்களை இணைத்து போராட்டம் நடத்துவோம் எனவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். பார்லிமெண்ட் நேற்று அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதை காணலாம். ரத்தினபுரி நீலகாமம் தோட்டத்தில் தொழிலாளர்கள் மீது கடந்த மாதம் காட்டுமிராணித்தனமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கஹவத்தை பெருந்தோட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்தவர்களை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ராணுவம் போலீசிலிருந்து தப்பி வந்தவர்களை இணைத்துக் கொண்டே இந்த பாதுகாப்பு பிரிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் தோட்ட பிரதமர் நிறைவேற்று அதிகாரி தொடர்பு கொண்டு கடுமையாக பேசி என்பதாகவும் பல விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். எனவே இவர் தெரிவிக்கின்ற போது அரசாங்கத்துக்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு துணியில் கருத்துக்களை முன்வைத்த நிலையில் அதில் கோபமடைந்த பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டார். அவர் தெரிவித்த தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. நீலகாமம் சம்பவம் குறித்து மனோ தவறான பிரசாரம், விடயங்களை சமூகமயப்படுத்த முயற்சிப்பதாக அருண் குற்றச்சாட்டு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நீலகாமம் தோட்டத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மனோகணசன் எம்பி போலியான விடயங்களை சமூகமயப்படுத்த முயற்சிப்பதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்திருக்கிறார். எனவே மலையகத்தில் மேதின கூட்டத்தை கூட நடத்த முடியாதவர்கள் மலையக மக்கள் பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் என்பதாக நேற்று தினம் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். இவர்கள் இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த விவாதம் தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம், கேட்கலாம்.
1: மாவட்டம் காவத்தை பகுதியிலே நீலகாவம் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது நடத்தியவர்கள் யார் என்றால் காவத்தை பெருந்தோட்ட நிறுவனத்தின் சார்ந்த பாதுகாப்பு படை என்ற முறையிலே இருக்கக்கூடிய படை, அந்த படையை அந்த நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பெருந்தோட்ட பகுதிகள் என்பது இலங்கையின் பகுதிகள். ஆகவே அந்தமான் காட்டு மிராண்டித்தனமான அந்த தாக்குதல் சம்பந்தமாக காரணமாக எங்களது மக்கள், எங்களது இளைஞர்கள் காயப்பட்டார்கள், மருத்துவமனையில் இருந்தார்கள், தாக்கியவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு பணியில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சம்பவம் தான் தென்னிலங்கையில் நடந்தது, மாத்திரையில் நடந்தது. அதே விஜயபால அமைச்சரிடம் கவனித்துக் கொண்டு வந்திருந்தேன், தொடர்ந்து நடந்து கொண்டு இனிமே இத்தகைய மாதிரியான தாக்குதல் சம்பவங்கள் அந்த மாதிரியான பெருந்தோட்டங்களை எங்கள் மக்கள் நடத்தப்படுமானால் நாங்கள் திருப்பி அடிப்போம், திருப்பி அடிப்போம், தற்பாதுகாப்பாக அடிப்போம். வேற வழி இல்லை, அது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும் என்று காரணத்தினாலே அரசாங்கத்தில் கடப்பாடு இருக்கிறது.
2: கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் நீலகாமம் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு குறித்த தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் இங்கு சபையிலே எடுத்துரைத்திருந்தார். அதாவது அவர் கூற முன்வரும் விடயம் என்னென்று சொன்னால் அரசாங்கம் முன்னின்று அரசாங்கத்தின் அனுசரணையுடன் தான் இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது என்ற விடயத்திலே மிகவும் கடினமாக மிகவும் ஒரு எடுத்துரைக்க விரும்பியதைத்தான் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. எனினும் மக்களுக்கு உண்மையான விடயம் என்னென்று தெரியும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறு இந்த விடயத்தினை அணுகுகின்றது என்றும் மக்களுக்கு தெரியும். பாஜக விடயங்களிலும் தலையிட்டு கைதுகளை மேற்கொண்டு சரியான வகையிலே சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இவர்களை பொறுத்தவரையிலே இந்த விடயத்திலும் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுவதாகத்தான் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். எங்களுக்கு தெரியும் மலையகத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வளர்ச்சி மிகவும் ஒரு பாரிய வளர்ச்சியாக காணப்படுகின்றது என்ற விடயத்தினை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கடந்த காலங்களில் ஒரு மேதனத்தை கூட ஒழுங்காக செய்து கொள்ள முடியாத அந்த நபர்கள் ஒருபோதும் இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர்கள்.
3: இந்த நேரத்தில் போற முக்கியமான ஒரு பிரச்சனை தான் முஸ்லிம்கள் மத்தியில் உள்ளே.
0: அதேபோல் இந்த தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. தேசிய கல்வி ஆணைக்குழுவின் சிபாரிசுடன் ஆரம்ப பாடசாலைகளுக்கு விரைவில் தேசிய கொள்கை சபையில் பிரதமர் ஹரிணி அமரசூரி என்பதாக இன்று தினம் மற்றொரு தகவல் வெளியாகிறது. தேசிய கல்வி ஆணைக்குழுவின் சிபாரிசுக்கு இணங்க ஆரம்ப பாடசாலைகளுக்கான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுவும் மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். இந்த அத்துடன் மாகாண சபையின் கீழ் இயங்கும் ஆரம்ப பாடசாலைக்கு பாடசாலை தொண்டராசிரியர்களான கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று காதர் மசான் எம்பி 27 கீழ் 2 எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். காதர் மசான் எம்பி அவர்கள் தொண்டராசிரியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்க அதற்கு பதிலளிக்கும் போதுதான் பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனடிப்படையில் நாட்டில் செயல்படும் ஆரம்ப பாடசாலைகளில் பெரும்பாலானவை தனியார் துறையினரால் முன்னெடுக்கப்படும் நிலையில் தொண்டர் ஆசிரியர்களுக்கான அங்கு சம்பளம் ஒன்று வழங்கப்படுகிறது. அதுடன் மாகாண சபையின் கீழ் இயங்கும் ஆரம்ப பாடசாலை தொண்டர் ஆசிரியர்களுக்காக கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பெரும்பாலான ஆரம்ப பாடசாலைகள் தனியார் துறையில் நடத்தப்பட்டு வருகிற நிலையில் ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனங்களையோ அல்லது நிரந்தர சம்பளத்தையோ கொடுப்பனவையோ வழங்குவதற்கு கல்வி அமைச்சரால் முடியாதுள்ளது. தற்போதைய கல்விக் கொள்கைக்கு இணங்க 5 வயது நிறைவு செய்யும் பிள்ளைகள் முறையான முறையான கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான பாடசாலை இணைக்கப்பட வேண்டும். அந்த வகையில் 3 மற்றும் 4 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் ஆரம்ப பாடசாலைகளுக்கு செல்வதாகவும் பிரதமர் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், 18 வயதுக்குட்பட்டோர் சுகாதார மேம்பாடு ஜனாதிபதி நிதியம் ஜனசக்தி நிறுவனத்தோடு இணைந்து செயற்பட புதிய திட்டம் என்பதான ஒரு தகவலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காலம் அது குறித்து விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: உள்ளத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சு

0: மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது.
1: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் தினகரன் பத்திரிகையின் செய்தி, 18 வயதுக்கு உட்பட்டோருக்கு சுகாதார மேம்பாடு, ஜனாதிபதி நிதியம் ஜனசக்தி நிறுவனத்துடன் இணைந்து செயற்பட புதிய திட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அத்தியாவசிய மருத்துவ சிகிச்சைக்காக நிதி உதவி பெறும் 18 வயது குறைந்தவர்களுக்கு ஜனசக்தி அறக்கட்டளை மூலம் மேலதிகமாக நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் 15 தேதியிலிருந்து இந்த திட்டம் அமலுக்கு வரவிருக்கிறது. இதற்கான உடன்படிக்கை நேற்று கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் செய்து கொள்ளப்பட்டதோடு ஊடகவியலாளர்களுக்கும் தெளிவுபடுத்த அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த ஒரு தகவல், டெங்கு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு நுழம்பு ஒழிப்பு திட்டம் என்பதும் அந்த செய்தி. டெங்கு அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் விசேட நுழம்பு ஒழிப்பு திட்டம் நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் வைத்தியர் நிபுணர் பிரசீலா சமரவீர இதனை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் 43 சுகாதார வைத்திய அலுவலர் பிரிவுகள் டெங்கு அதிக அபாயம் உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்படும் நிலையில் அங்கு இவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வருடத்தினுடைய இந்த இதுவரையான காலப்பகுதி வரை கிட்டத்தட்ட 26,071 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதில் 13 மரணங்களும் பதிவாயிருக்கும் நிலையில் இப்போது அதுபான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான செய்திகள் ஒன்று மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, தமிழகத்தில் நடிகர் விஜய் இன்றைய தினம் முதல்வராக பதவியேற்கவிருக்கிறார், சத்தியபிரமாணம் செய்து கொள்ளப் போகிறார். அதுபான செய்தியும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் அதுபான செய்தி, வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, விஜய் உரிமை கோரியும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல், திமுக கூட்டணியிலிருந்து விலகிய காங்கிரஸ் தாவேக்காவுக்கு ஆதரவு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட, தமிழக முதல்வராக விஜய் இன்று பதவியேற்பு, ஆதரவளிக்க காங்கிரஸ் கட்சி முன்வந்தது என்பதாக தினகரன் பத்திரிகையும், அதே போல் இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்காத ஆளுநர் பெரும்பான்மையை பெற்ற பின்பே பதவியேற்பாரா என்பதாக கேள்விக்குறியோடு இன்னும் ஒரு தகவலும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய சிங்கள பத்திரிகைகளிலும் அதுபான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தினம் அதுபான செய்தி திவைன பத்திரிகை வருகிறது. தமிழ்நாடு மா அமைதி துறைய தளபதி விஜய் அத தீவிரம் தெய் சகாய தீமிட்ட காங்கிரஸ் பக்ஷியை எதிரிப்பத் வே என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அதுபான செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழக ஆளுநர் ராஜேந்திர அரலேகரை நேற்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் இன்று தமிழக முதல்வராக பதவி பிரமாணம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் 23 தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் 5,73,43,291 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் இதில் 4,87,98,833 பேர் வாக்களித்தார்கள். இந்த தேர்தலில் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றில் முதன்முறையாக 85.15% வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்தன. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை தேர்தல் முடிவுகள் வெளியாகின. இத்தேர்தலில் ஸ்டாலினின் திமுக தலைமையிலான கூட்டணி, எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக மற்றும் சீமானின் நாம் தொடர் கட்சி ஆகியவை ஏற்கனவே களத்தில் இருந்த சூழலில் முதன்முறையாக தேர்தலை நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனித்து சந்தித்து பெரும்பான்மையை பெற்றது. இதுவரை தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வந்த கூட்டணி கடனிற்கு வகையிலான விடயங்களை அடிப்படையாக வைத்து இப்போது அந்த விடயங்கள் முக்கியமான பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. எனவே மாறி மாறி ஆட்சி செய்து வந்த திராவிட கட்சிகளான திமுக அதிமுக என்பன புதிதாக தேர்தலை சந்தித்த விஜயிடம் தோல்வியை தழுவின. தமிழக முதல்வராக இருந்த முக ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே அதிர்ச்சி தோல்வி கண்டார். திமுகவின் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து வெளியேறியிருக்கிறார்கள். இத்தேர்தலில் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என இரு தொகுதிகளில் போட்டியிட்டார். இவ்விரு தொகுதிகளிலும் அவர் அபார வெற்றி பெற்றார். கடந்த 2024 ஆண்டு கட்சி தொடங்கிய விஜய் 2 ஆண்டுகளில் தனது முதல் சட்டசபை தேர்தலிலேயே தனித்து களம் கண்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு தமிழக ஆளுநருக்கு மின்னஞ்சல் மூலம் நேற்று முன்தினம் கடிதம் எழுதினார். தமிழக சட்டசபை தேர்தலில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. ஆனால் தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இல்லை. இந்நிலையில் யாருடைய ஆதரவை விஜய் பெறுவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் திமுக கூட்டணியிலிருந்து இணைந்து தேர்தலை சந்தித்து 5 தொகுதிகளை வென்றுள்ள காங்கிரஸ் தாவேக்கா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக நேற்று அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு வகுப்புவாத சக்தியையும் இந்த கூட்டணியில் சேர்க்காமல் தமிழக வெற்றிக் கழகம் விலகி வைப்பதை அடிப்படையாக கொண்டே எங்களது ஆதரவு வழங்கப்படும். தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தமிழக காங்கிரசுக்கும் இடையிலான இந்த கூட்டணி வரும் பல பத்தாண்டுகளுக்கு தந்தை பெரியார் சமூக நீதி கொள்கைகள், பி ஆர் அம்பேத்கரின் அரசியலமைப்பு கொள்கைகள் மீது உறுதியான பற்றுணர்ச்சியுடன் செயல்பட்டு பெருந்தலைவர் காமராஜரின் பொற்காலத்தை தமிழ்நாட்டில் மீண்டும் கொண்டுவர பாடுபடும் என்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் வழங்கிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மதித்து நடப்போம் என்றும், தமிழ்நாட்டு மக்களின் குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்றும் விஜய் மற்றும் ராகுல்காந்தி ஆகியோர் கூட்டாக உறுதியளிக்கின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தசாப்தங்களாக மிகவும் உறுதியாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கிறது. நேற்று தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி முடிவை காங்கிரஸ் அறிவித்த நிலையில் திமுகவுடனான அந்த கூட்டணி உறவு முடிவுக்கு வந்திருக்கிறது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை எனும் நிலையில் தாவேக்காவுக்கு கூடுதலாக 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. தற்போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்துள்ள நிலையில் இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறார்கள். அதிமுகவிடம் தாவேக்கா ஆதரவு கேட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார். வெற்றி பெற்ற 47 எம்எல்ஏக்களும் ஆலோசனையில் பங்கேற்றார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமியுடனான ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கே பி முனுசாமி, தாவேக்காவுக்கு எந்த நிலையிலும் அதிமுக ஆதரவு அளிக்காது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலில் அடுத்த ஆதரவு விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலில் சந்தித்த தேமுதிகவுக்கும் ஒரு இடமும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு உள்ளிட்ட ஏனைய இரு கட்சிகளுக்கும் தலா இரு இடங்களும் கிடைத்துள்ளன. இந்த கூட்டணியிலிருந்து விலகிய காங்கிரஸ் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்துள்ள நிலையில் இக்கட்சிகளும் இன்று விஜய்க்கு ஆதரவு அளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தாவேக்கா தலைவர் விஜய் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். அவரோடு தாவேக்காவின் முக்கிய உறுப்பினரான செங்கோட்டையன், ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் இதன் சென்றிருந்தார்கள். எனவே விஜயை வரவேற்ற ஆளுநர் அர்லேக்கர் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனையடுத்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்திருக்கின்றார். விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவை சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று காலை 11:30 மணியளவில் பிரமாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த பதவியேற்பு விழாவில் முதல்வராக விஜய் பதவியேற்பார், அவருடன் அமைச்சர்களும் பதவியேற்பார் என கூறப்படும் நிலையில் ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமையினால் இந்த பதவியேற்பு இன்று நடைபெறுவதில் சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு தருபவர்கள் யார் யார் என்பது குறித்தும் விவரத்தை அளிக்குமாறும் விஜய்க்கு ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் நேற்று விஜய் ஆளுநர் அலுவலரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை சமர்ப்பித்தார். எனினும் அதில் போதிய உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பது குறித்த விவரத்தை அவர் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய கட்சிகளின் ஆதரவை விஜய் கோரியிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் தனது ஆதரவை நேற்று உறுதிப்படுத்தியது. அக்கட்சிக்கு 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். எனினும் மற்ற 3 கட்சிகளும் தங்கள் முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. அவற்றின் ஆதரவு உறுதியாகுமானால் விஜய் பெரும்பான்மை பலம் இருப்பதற்கான ஆதாரத்தை ஆளுநருக்கு அறிவிக்க முடியும். இதனால் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் திட்டமிட்டபடி பதவியேற்பு நடைபெறுமா என்ற சந்தேகம் இப்போது எழுந்திருப்பதான தகவல்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே விஜய் 2 வாரங்களில் தான் பெரும்பான்மை நிரூபிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இப்போது ஆளுநர் அவருடைய ஆட்சி அமைப்பதற்காக அல்லது முதலமைச்சராக தெரிவாவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான உறுப்பினர் எண்ணிக்கை சரியாக குறிப்பிடப்படவில்லை என்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு இருக்கத்தான் இப்போது அவர் இன்றைய தினம் பதவியேற்பதில் சிக்கல் இருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். நேற்றைய தினம் இது தொடர்பான விடயங்களும் பேசுபொருளாக மாறியது. பாராளுமன்றத்தில் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கிறிஸ்தவரான ஜோசப் விஜயை ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக மக்கள், சபையில் ஹக்கீம் எம்பி தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கிறிஸ்தவரான தந்தை செல்வாவை தமது தானே தலைவராக ஏற்று ஈழத் தமிழர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அதே போன்று தமிழ்நாட்டு மக்களும் மொழி அடையாளத்தை முன்னிறுத்தி கிறிஸ்தவரான ஜோசப் விஜயை தமது தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பிரபல சீமானரசியருமாக எங்களுக்கு அறிமுகமான ஜோசப் விஜய் பதவியேற்கவிருக்கிறார். எவ்வித தயக்கமின்றி தன்னை கிறிஸ்தவர் என்று அடையாளப்படுத்தியவர், அதுவரையில் தன்னை தளபதி விஜய் என்று அடையாளப்படுத்தி கூறியவர் தற்போது ஜோசப் விஜய் என்று கூறியதன் மூலம்தான் சார்ந்திருந்த சமயத்தை அடையாளப்படுத்தும் பெயரை தயங்காமல் கூறி பேசி இன்று முழு தமிழகத்திலும் அதிகூடி ஆசனங்களை வென்றுள்ள தளபதி விஜய்க்கு எமது கட்சியின் சார்பில் வாழ்த்துகள் என்பதாகவும் ஹக்கீம் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தனது கருத்தை முன்வைத்திருந்தார். அதேபோல விஜய் இலங்கை வருவார் என நாங்கள் எதிர்பார்க்கும் என்பதாகவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காணும் என்று நம் தமிழ் தினக்குரல் பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அகதிகள் மீனவர் பிரச்சனைகளால் இலங்கைக்கு விஜய் கட்டாயம் வர வேண்டும், மலையக மக்களுக்கான அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டும் என்கிறார் ஜீவன் தொண்டமான் என்பதாகவும் அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கை வாழ் தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலான பிரச்சினைக்கு இதுவரையில் தீர்வு காணப்படாமல் இருக்கிறது. இந்நிலையில் விஜயின் புதிய ஆட்சியில் அவர் இலங்கைக்கு வருகை தருவார் என்று எதிர்பார்க்கின்றோம். அதன் மூலம் ஒரு புதிய உறவை ஆரம்பித்து இதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகிறோம் என ஜீவன் தொண்டமான் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தொடர்ந்து உரையாற்றும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு எனது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன். வளமையாக மக்கள் அரசியலையும் சினிமாவையும் வேறு வேறாக பார்க்கவில்லை. இவ்வளவு காலமும் விஜய் நடிகராக பார்த்த மக்கள் அவரை இப்போ தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் மனிதனை உயர்த்தலாம், மக்கள் வாழ்க்கையை தலைமைத்துவமாக மாற்ற முடியும். எனவே இவ்வாறு இன்று வரலாறு எழுதப்படலாம். விஜய் தனது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது இலங்கை தொடர்பில் பேசியிருக்கிறார், குறிப்பாக கச்சத்தீவு விடயம் தொடர்பில் பேசியிருக்கிறார். இந்நிலையில் விஜயின் புதிய ஆட்சியில் கட்டாயம் ஒரு இலங்கைக்கு வருகை தருவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காலம். அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம் அவர்களும் இத்தொடர்பான விடயம் குறித்து நேற்று பாராளுமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஈழத் தமிழர்களுக்கு அரணாகுமாறு உங்கள் ஆதரவை வேண்டுகிறோம், தமிழகத்தின் கடந்த கால பேராதரவை தாருங்கள், கஜேந்திரகுமார் எம்பி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அதுடமான செய்திக்கு தலைப்பிடுகிறது. அந்த வகையில் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்களும் தலைவர்களும் ஈழத் தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கு பெரும் அரணாக திகழ்ந்ததோடு ஈழ விடுதலை போராட்டத்தை தலைமையேற்றிருந்த தேசிய தலைவரை பிரபாகரன் மீதும் எமது மக்கள் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பை தொடர்ந்தும் பேணவேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்த தகவல் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறவை. அன்று எமது மக்களின் துயர் துடைக்க எவ்வாறெல்லாம் தமிழ்நாடு துணை நின்றதோ அதே போன்றது உறுதியான ஆதரவை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் பாராளுமன்றமான கஜேந்திரகுமார் பொன்னம் அவர்கள் நேற்று தினம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த பின்னர் தன்னுடைய எதிர்பார்ப்பை தெரிவித்த தகவல்களும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
0: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விடயங்கள் ஏராளமான தகவல் எல்லாம் தாங்கி வர காத்திருக்கிறது வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி. சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. இன்னால் மே மாதம் 7ஆம் தேதி சந்தோஷமான உற்சாகமான ஒரு நாளாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி, நாங்கள் இப்பொழுது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவு முதலாவதாக நாங்கள் அத கோடி பித்திரத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்ப்போம். ஆங்கில எழுத்து 8, வெற்றி இலக்கங்கள் 5, 28, 43, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 8, வெற்றி இலக்கங்கள் 5, 28, 43, 55. 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 72,74,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,35,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,867 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 37, 40, 43. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 37, 40, 43. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,54,64,950 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 74,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,155 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 2, 56, 69, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 2, 56, 69, 79. சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 1, 2, 9, 8, 6. நேற்று நாள் மொத்தமாக 20,00,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,10,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,25,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சன்னிதானத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 5,316 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 32, 41, 53, 79.
1: மீண்டும் ஒருமுறை அந்த இலக்கங்கள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்களாக 32, 41, 53, 79.
0: லக்கி சான்ஸ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 9, 6, 4, 0. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும்
1: 5, 9, 6, 4, 0.
0: 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 81,40,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,53,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,331 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. சூப்பர் இலக்கம் 2. வெற்றி இலக்கங்கள் 6, 23, 48, 64.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி. சூப்பர் இலக்கம் 2. வெற்றி இலக்கங்களாக 6, 23, 48, 64.
0: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,27,13,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 26,05,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் 889 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 5, 1, 5, 7.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 5, 1, 5, 7.
0: நேற்றைய நாளில் 35,64,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,78,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 363 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 5, 1, 5, 7.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 5, 1, 5, 7.
0: 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,53,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இது 16-42-50.
1: மின்மனுமுறை அந்த இலக்கங்கள் 16-42-50.
0: நேற்று நாளில் 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 39,14,000. 160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: பிரபலமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: காலை பொழுதில் உற்சாகம் வடக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சங்கர், ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு பைக் ஒன்று வாங்க வேண்டும் சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா?
3: ஆமா, எல்லாருக்கும் ஒரு முதல் பைக் கூட கனவா இருக்கும் இல்லையா?
2: எஸ் அந்த பைக் வாங்கும் போது எங்களுக்கு துணையாக சொல்லும் போது எப்போதுமே எங்களுக்கு உதவியாக இருக்கும் போது, அதாவது உதவி என்று சொல்லும் போது லாபத்தை இட்டு தரக்கூடிய,
3: ஆமா,
2: அதிகமான குளறுபடிகளை கொடுக்க கூடாது,
3: அதாவது குறைந்த மெயின்டெனன்ஸ் செலவு, பாக்கெட்டுக்கு அது பாரமா ஆயிடக்கூடாது.
2: எஸ் அப்படியான ஒரு வண்டி என்று சொன்னால் நாங்கள் சொல்வது இந்த பஜாஜ் பைக் தான். என்ன காரணம் சொன்னால் சிடிஎன்ஆர் பஜாஜ் பாத்தீங்கன்னு சொன்னால் 80 கிலோமீட்டருங்க.
3: ஆமா, அதுவும் டேவிட் பீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா வருடங்களாக, கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக நம்பிக்கை வென்ற நிறுவனம் இல்லையா. அவங்கள்ட்ட இருந்து வர பஜாஜ் சிடிஎன்ஆர் பைக்ல இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. அடடா, போனை சார்ஜ் போட மறந்துட்டமே, நைட்ல என்ன பண்றது, வேலைக்கு போகணுமே யோசிச்சீங்கன்னா அங்கேயே யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கூட இருக்கும்.
2: நீங்க சார்ஜ் பண்றதுக்காக வீட்டுக்கு போகும்போது, வீட்டுக்கு போகும்போது சார்ஜ்
3: ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் சோசியல் மீடியா பாக்கலாம்.
2: கச்சச்சா.
3: ஓகே, அப்ப இன்றைய என்ன பண்ணுங்க, அருகில் இருக்கிற ஒரு பஜாஜ் கொள்ளு நிலையத்துக்கு போயிட்டு உங்களோட சிடிஎன்ஆர் புக் பண்ணிருங்க.
2: புக் பண்ணிருங்க. சரிதான், இப்ப தலைவலி காய்ச்சல் எல்லாம் வருதுன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க ஏற்கனவே சொல்லிருக்கிறோம், இந்த மெல்டோல் வந்து எடுத்துக்கொள்ளுங்க.
3: ஆமா, வானிலை எல்லாம் மந்தமா இருக்கு, எதுக்கு ஒரு மெல்டோல் பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க.
2: அந்த படத்துல விவேக் சொல்வாரு, மேக கூட்டம்
3: கிடைஞ்சிருக்கு, அதே மாதிரிதான் இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் இடியும் மின்னலுமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன்.
2: நாம ஏன் நாளைக்கு போக கூடாது, பிளான் எல்லாம் மாத்தக்கூடாது,
3: மெல்டோல் எடுத்துட்டு கிளம்பிடணும்
2: கிளம்பிடணும். ஓகே தானே, இந்த மாதிரி விஷயங்கள் காலையில் சொல்லும் போது நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு நிகழ்ச்சி கேட்கணும். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் ஒத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்க போகின்றோம். 297 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னி ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 39, 42, 47.
3: மீண்டும் ஒரு முறை, ராசி கன்னி வெற்றி இலக்கங்கள் 39, 42, 47.
2: சிறப்பு இலக்கங்களாக 7, 7, 4, 6 தெரிவாகி இருக்கிறது.
3: சிறப்பு இலக்கங்களாக 7, 7, 4, 6 தெரிவாகி உள்ளது.
2: நேற்றைய நாளில் 500,000 பரிசுகள் 4 வெல்லப்பெற்றிருக்கிறது. 50,000 பரிசுகள் 4 வெல்லப்பெற்றிருக்கிறது. மொத்தமாக 99,83,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,423 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கிர எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 36, 53, 65, 67.
3: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 36, 53, 65, 67.
2: நேற்றைய நாளில் மொத்தமாக 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பெற்றுக்கிறது. 5,000 பரிசுகள் 104 வெல்லப்பெற்றுக்கிறது. மொத்தமாக 85,64,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,06,71,261 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,181 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 3, 2, 2, 1, 6, 4.
3: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 3, 2, 2, 1, 6, 4.
2: நேற்றைய நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,13,47,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,04,16,996 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,211 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 36, 37, 72, 78.
3: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 36, 37, 72, 78.
2: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 6,000 பரிசுகள் 62 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,97,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 11,94,52,000 ₹907 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2529 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ, சூப்பர் இலக்கம் 7, வெற்றி இலக்கங்கள் 35, 41, 56, 65.
3: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து யூ, சூப்பர் இலக்கம் 7, வெற்றி இலக்கங்களாக 35, 41, 56, 65.
2: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. 20,00,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக ₹1,56,200 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக ₹25,43,56,932 அடுத்த பவர் சூப்பர் பரிசாக ₹1,00,000 அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1490 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 14, 38, 51.
3: மீண்டும் ஒருமுறை, ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 3, 14, 38, 51.
2: நேற்றைய நாளில் 1,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 20 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக ₹96,300 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக ₹34,42,331 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 756 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 2, 1, 6, 4.
3: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்களாக 2, 1, 6, 4.
2: நேற்றைய நாளில் மொத்தமாக ₹46,89,520 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 449 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 4, 5, 5, 2.
3: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்களாக 4, 5, 5, 2.
2: நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 38 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக ₹65,30,360 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வாய்ப்பும் இல்லை.

0: நாளுக்கான ராசி பலன். இன்று 2026 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேளைகளாக: நல்ல நேரம் காலை 7:25 முதல் 8:55 வரை. எமகண்டம் காலை 5:55 முதல் 7:25 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:25 முதல் 2:55 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மேஷம் லாபம், ரிஷபம் பாசம், மிதுனம் நலம், கடகம் வெற்றி, சிம்மம் உயர்வு, கன்னி ஆர்வம், துலாம் களிப்பு, விருச்சிகம் சிக்கல், தனுசு எதிர்ப்பு, மகரம் சிந்தனை, கும்பம் மேன்மை, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் பாசம், மிதுனம் நலம், கடகம் வெற்றி, சிம்மம் உயர்வு, கன்னி ஆர்வம், துலாம் களிப்பு, விருச்சிகம் சிக்கல், தனுசு எதிர்ப்பு, மகரம் சிந்தனை, கும்பம் மேன்மை, மீனம் ஓய்வு.
0: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக நேரம் இப்போது சரியாக 8 மணி.

0: சந்தோஷமா உற்சாகமா கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் சங்கர்,
1: சொல்லுங்க போனே.
0: நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த நாள் பேச இருக்கணும், காத்திருக்கிறோம் இல்லையா?
1: சரி, மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள் ஒரு இடத்துக்கு போக போறோம்.
0: எங்க போறீங்க?
1: எங்கேயும் கிடையாது,
0: தனியாதான் நிகழ்ச்சியா? சரி, போயிட்டு வா. போறது சரி, என்னையும் கூட்டு போறீங்க?
1: ஆமா, போறோம். போக போறோம்னா நாம வந்து முக்கியமான கட்டத்துக்குள்ள போக போறோம். ப்ரோக்ராம்ல
0: கட்டம் நல்லா இருக்கா பாருங்க.
1: கட்டம் கட்டம் கட்டிதான் இருக்கு, பாப்போம் அது என்ன மாதிரியான கட்டம் அப்படின்னு சொல்லி.
0: அதாவது
1: தலைப்புக்குள்ள போக போறோம,
0: தலைப்புக்குள்ள போக போறோம். அப்பதான் விஷயத்துக்கு வாரீங்க. சரி, அதாவது சில பழக்க வழக்கங்கள் இருக்குது, சில பழக்க வழக்கங்கள் பாத்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தும். சில பழக்க வழக்கங்கள் இந்த பழக்க வழக்கத்தினாலே சில பேர் இல்லாம போயிருவாங்க.
1: ஓ
0: சரியா, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் காரணமாக இப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை
1: தள்ளப்பட்டிருக்கோம், நிர்பந்தத்தில் இருக்கும்.
0: சொல்றேன்
1: அது சம்பவம் இல்ல, சரித்திரம்.
0: பேச்சுக்கிட்டே இருக்கான சொல்ல மாட்டேன்,
1: சொல்ல மாட்டேங்கிறானே. இந்த ஒரு நல்ல பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியது என்றால் அது என்ன?
0: அது என்ன? இப்ப இந்த இந்த பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில சூப்பரா மாட்டேச்சு.
1: அது ஒரு நல்ல பழக்கமா இருக்கு,
0: நல்ல பழக்கமா இருக்கணும். சரிதானே, இந்த பழக்கம் சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த பழக்கம் தான் எனக்கு, நான் பொய் சொல்லவே மாட்டேன். இந்த பழக்கம் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு.
1: ஆனா நீங்க நல்லா தேடி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றது ஒரு பொய்யா இருக்கலாம்.
0: இருக்கலாம். ஆனா இப்படிதான், யாரையுமே நம்பாம இருக்க கூடாது சங்கர். சில பேர் நம்பணும், சரியா? சிரிக்க சொல்றேன்னா
1: சிரிக்க கூடாது, சிந்திக்கணும்.
0: சிந்திக்கணும் மக்களே. ஓகே
1: சரி, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ்புக் பக்கமா வந்தீங்கன்னா எங்களோட ரெண்டு போட்டோ போட்டிருப்போம். அதுல தலைப்பு
0: இல்ல, ஒரு போட்டோல ரெண்டு பேர் இருக்கும்,
1: ரெண்டு போடுவோம். சரியா, நீங்க என்ன பண்ணுங்க, அதுல வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. சரியா, இந்த பழக்கத்தினால இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. அது மட்டும் வந்து அழைப்பினை ஏற்படுத்தலாம்.
0: அலையுங்கள் 0312 7751 அல்லது 0312 7751 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு பிடித்த பழக்க வழக்கம், அதன் காரணமாக நீங்கள் பாத்தீங்கன்னா நல்ல விஷயமா அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த பழக்கம் எனக்கு இருக்கிறது, சோ நான் ப்ரௌடாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னு சொல்லி கேள்வியாக கேட்டுக்கிறோம். அதே போன்று நீங்கள் சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பின் முறையை இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்க இருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள்.
1: ஆமாம், 102.6 102.8 அலைவரிசையினூடாக வசந்த்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானவா?
2: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிடுறாங்க.
4: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ்.
0: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம இது நம்ம
5: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். சங்கர்
1: சொல்லுங்க,
0: ஒரு உறுதியான ஒரு வீட்டை கட்டணும், உறுதியான ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்?
1: உறுதியான கம்பி ஒண்ணு பாவிக்கணும் இல்லையா? கம்பி, உறுதியான கம்பி, காலம் தாண்டி பரம்பரைகள் தாண்டி நீடித்து நிக்க வேணும்.
0: அப்படியான ஒரு கம்பி பாவிக்க வேண்டும். அந்த கம்பி மெல்வாக்கி கம்பிகள், ஆக இந்த கம்பிகளை பயன்படுத்த நீங்கள் வீடு கட்டினீங்க எப்போதுமே உறுதியாக இருக்கும். பரம்பரை பரம்பரையா அந்த வீடு உங்களுக்கு உதவ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்?
1: மெல்வாக்கி வேஸ்ட் கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீடுகளை அமையுங்கள்.
0: அமையுங்கள் சரிதானே, கட்டுங்க. சரி, இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான பக்கம் சொல்ல போயிட்டோம். எங்க சொன்னால் விளையாட்டு பக்கம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் என்ன வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. சங்கர்
1: சொல்லுங்க,
0: முக்கியமாக ஆரம்பத்தில் நாங்கள் ஐபிஎல் பற்றி பார்க்க வேண்டும், அதே போல இலங்கையில் நடக்கின்ற போட்டி தம்புள கொழும்பு அணிகளுக்கான போட்டி பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னதாக நாங்கள் பாகிஸ்தான் மகளிர் அணி மற்றும் ஜிம்பாபே மகளிர் அணிக்கு மோதுகின்ற இந்த மூன்று நாள் ஒரு நாள் போட்டி அதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த போட்டியை பொறுத்து மட்டும் சங்கர் பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே முதல் போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி 168 ஓட்டுகளால் வெற்றி வாகி சூடியது. இரண்டாவது போட்டியானது நடைபெற்றது நேற்று நாளில். அதிலையும் நேற்று நாளில் பாகிஸ்தான் அணி 206 ஓட்டுகளால் வெற்றி வாகி சூடியிருக்கிறது. மூன்றாவது இறுதியான போட்டி 9ஆம் தேதி நடைபெறப் போகின்றது. நேற்றைய போட்டியில் ஸ்கோர்கள் வரும்போது நேற்றைய போட்டியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை இருவருமே மிக சிறப்பாக துருப்படுத்த ஆடி கலக்கி
1: இருந்தார்கள், பெற்றிருந்தார்கள் இருவருமே.
0: நிச்சயமாக ஷதாப் ஷமாஸ் 101 ஓட்டுகளை பெற்றுக் ஒரு 6 ஓட்டும் 14 ஓட்டுகள் அடையாளம் மிக நிதானமான துடுப்பாட்ட பிரதி. அதே போல கோல் வெரோசா 100 ஓட்டங்களை பெற்றுக் இந்த ஆறாம் இணைப்பாட்டை பாருங்கள், மிக சிறப்பு 189 ஓட்டுகள் தான் முதல் விக்கெட் செல்கிறது சொல்லு. ஆக மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை கற்பி எழுந்தார்கள்.
1: அடுத்து வந்த
0: ஷிரர் ஆமீன் 59 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதே போல அணி தலைவி ஃபாத்திமா ஜானா 25 ஓட்டுகள் பெற்றுக் கொடுத்தார். அலியா ரைசா 27 ஓட்டுகள், மொத்தமாக 4 விக்கெட்டுகளை இழந்து 343 ஓட்டுகளை தொட்டிருந்தார்கள். 50 ஓவர்களில் மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்ட பரதி, மாற்றுக்கருத்து கிடையாது. பதிலுக்கு துருப்படுத்தாதே ஜிம்பாபே அணி 50 ஓவர்களில் 344 என்ற இமாலய இலக்கை நோக்கி தான் களமுதது. ஆனால் பெரிதளவும் சோபிக்க முடியாமல் போகிறது. ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் என கலீஸ்
1: 32 ஓட்டங்கள்,
0: அவரை தொடர்ந்து பார்க்கும் போது பெலோ பேயாசா
1: 29 ஓட்டங்கள்,
0: அதை தொடர்ந்து வேறு யாரும் பெரிதும் சோபிக்கிறது. ஆனால் பாருங்கள், நேற்று நாளில் ரன்யோரா 33 ஓட்டங்களை ஆற்றமிழக்கான பெற்றுக் கொடுத்தார். மறுமுறையில் அவருக்கு சப்போர்ட் கொடுப்பார் யாருமே கிடையாதுங்க. மொத்தமாக 137 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று முடித்தது. சகல விக்கெட்டில் இழந்து 39 ஓவர்கள். பந்து வீச்சு பகுதியிலும் கலைக்கிறார்கள் ஃபாத்திமா ஜானா அணி தலைவி. 3 விக்கெட்டை வீழ்த்திருந்தார்.
1: 15 ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்து
0: ஆக இந்த போட்டியில் மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது
1: பாகிஸ்தான் அணி,
0: பாகிஸ்தான் மகளிர் அணி. அதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஆக தொடரை கைப்பற்றி விட்டது சங்கர், அதான் முக்கியமான விஷயம்.
1: இப்போ தொடரை கையும் சாதாரணமான வெற்றி இல்லை,
0: தொடர் கை வந்து விட்டது. இன்னும் இறுதி போட்டி இருக்கிறது. ஒரு ஆறுதல் வெற்றியை ஜிம்பாபே பெருமானுச்சுன்னா எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே போல நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, நாங்கள் பார்க்க வேண்டும் தம்புள மற்றும் கொழும்பு அணிகள் மோதிய போட்டி. இந்த போட்டி மோதுகின்ற போட்டி பார்க்கும்போது இந்த போட்டிகள் இப்பொழுது இதுவரையில் 12 அணிகளாக தொடுப்படுத்தார்கள். இந்த கொழும்பு அணி 154 ஓட்டுகளை பெற்றுக்கிறது, 4 விக்கெட்டுகள் இழந்து. ஏற்கனவே முதல் அணிக்காக தம்புள அணி 222 ஓட்டுகளை பெற்றது, 9 விக்கெட்டுகள் இழந்து. இப்போது மிக சிறப்பாக இப்பொழுது பந்து வீச்சு பகுதியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது தம்புள அணி என்பதையும் எங்களை காணக்கூடியதாக. 4 விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி 3ஆம் ஆட்டம் முடிந்திருக்கிறது என்ன நடக்கப் போகிறது. பொறுத்தான் பார்க்க வேண்டும். நேற்றைய போட்டி பொழுது தனஞ்சய லக்ஷான் 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று
1: நுவேந்து பெர்னாண்டோ 23 ஓட்டங்கள்,
0: அதே போல ஜனத் லியனுக்கு 5 ஓட்டங்கள், சரிதா சலங்க
1: அணித்தலைவர்
0: அணித்தலைவர்
1: 29 ஓட்டங்கள், மொத்தமாக 154 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் இழந்திருந்தது.
0: சரி, இந்த போட்டியும் இப்படியாக சென்று கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இதில் முடிவு என்ன நடக்க போறது. அதே போல நேற்று நாள் ஐபிஎல் போட்டி விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஒரு போட்டியாக மாறுகிறது. காரணம் பாருங்க, தொடர் 3 தோல்விகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி என்ன பின்னாடி போய் கொண்டிருக்கிறாங்க சொல்லி போகும்போது இப்பொழுது சன்ரைசர்ஸ் அப்படியே மேலே எழும்பி வந்துட்டாங்க. சன்ரைசர்ஸ் அணியின் பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றிகள் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதையும் எங்களால் இறுதியாக நடைபெற்ற போட்டி கடந்த ஒரு போட்டியில் மாத்திரமே தோல்வி அடைந்தது சன்ரைசர்ஸ் அணி. மிக சிறப்பான துடுப்பாட்ட பிரதி நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்பாட்ட அடைந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இதில் அபிஷேக் சர்மா 35 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். 38 ஓட்டங்கள். இஷான் கிஷான் தொடர்ந்து ஃபார்ம் நிலையில் இருக்கிறார். மாற்றக்கருத்தே கிடையாது. டி ட்வெண்ட்டியில் ஆரம்பித்த ஃபோம் நிலை
1: தொடர்கிறது 55 ஓட்டங்கள்.
0: அதே போல அன்று கிளாசன் கலைக்கிற கிளாசனாக ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்த நேற்று நாளில் 69 ஓட்டங்கள், 4-6 ஓட்டங்கள் அடைக்கிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி 29 ஓட்டங்கள், மொத்தமாக 235 ஓட்டங்களை பெற்றார்கள். வெறுமனே 4 விக்கெட் இழந்து பந்தவீச்சு பார்த்தீங்களா, அர்ஷதீப் சிங், அதே போல லுக்கி ஃபர்கசன், யுஸ்வேந்திர சஹால், விஜயகுமார் வியாஸ்கா ஆகியோர் தாரா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார்கள். பதிலுக்கு துருப்படுத்தாது பஞ்சாப் கிங்ஸ் அணி. இமாலய இலக்கியம் துறக்கூடிய ஒரு அணி என சொல்லக்கூடிய அழிந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி, ஆனால் நேற்றைய நாளில் பெரிதும் சோபிக்கவில்லை.
1: புள்ளிப்பட்டியலில் மேலே இருந்து
0: அப்படியே கீழே வந்துட்டாங்க. புள்ளிப்பட்டியலில் நாங்கள் தகர்க்கின்றோம். நேற்றைய நாளில் பிரியாஷ் ஆர்யா ஒரு ஓட்டத்தில் ஆட்டம் இழந்தார். அதே போல எதிர்பார்க்கப்பட்டிருந்த வீரர் பிரஸ்மன் ரன் சிங் 3 ஓட்டங்கள். அதே போல நேற்றைய நாளில் கனோலி பரவாயில்லை, கூப்பர் கனோலி ஆட்டம் இழக்காமல் 107 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஸ்ரேயா சையரும் நேற்றைய நாள் சோபிக்கவில்லை. நேற்றைய போட்டியில் பட் கமின்ஸ் மிக சிறப்பாக பந்து வீசினார், 2 விக்கெட்டுகள். அதே போல சிவங்குமார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி, இசான் மலிங்க, ஷாகிப் அசனுக்கு தலா ஒவ்வொரு விக்கெட்டுகள் சென்றது. மொத்தமாக நேற்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 33 ஓட்டங்களால் வெற்றி வாகை சூடியது. ஆக எந்த விஷயம் முடியும் நாங்கள் புள்ளிப்பட்டியில் ஒரு முறை பார்க்க வேண்டும் சொல்லியிருந்தேன். புள்ளிப்பட்டியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பான ஒரு வெற்றியின் மூலமாக சன்ரைசர் ஹைதராபாத் அணி பொழுதும் மேலே
1: சென்று கொண்டிருக்கிறது. நேற்று பார்க்கும்போது பஞ்சாப் மேலே இருந்தது. இன்றைக்கு இந்த தோல்வியின் காரணமாக பஞ்சாப் 2 இடத்துக்கு செல்லப்பட்டிருக்கிறது, சன்ரைசர்ஸ் அணி 3 இடத்தில்.
0: அதுக்கு பிறகு 3 இடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ் 4, குஜராத் டைட்டன்ஸ் 5, சென்னை சூப்பர் கிங்ஸ் 6, அடுத்து டெல்லி, KKR, மும்பை, அதே பட்டியல் இருக்கிறது. சரி, பார்க்கலாம் இந்த பட்டியல் ஓடி சேர்க்கின்றது. அது போல சூரியவன்ஷி பத்தி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். சூரியவன்ஷிக்கு இப்பொழுது பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இப்பொழுது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார்,
1: அவரோட வயதை வைத்து ஒரு முறைப்பாடு.
0: அதாவது 15 வயதுக்குட்பட்ட ஒருத்தரை நீங்கள் வந்துட்டு வேலை செய்வது ஒரு இளம் தொழிலாளர்,
1: சைல்ட் லேபரை வேலைக்கு வைத்திருக்கிறீங்க,
0: அப்படிலாம் செய்ய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, 2020 ஆண்டு சர்வதேச ICC போட்ட சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா 15 வயதுக்கு பூர்த்தியாக இருந்தால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. 15 வயது வரைக்கும் பூர்த்தி தான், சரிதானே? இது இப்படி இருக்கும்போது ஆனால் உலக போட்டிகளுக்கு அந்தந்த நாடுகள் ஏற்படுகின்ற கட்டுப்பாடுகள் தான் இதுக்கு அமையாக இருக்கிறது. ஆனால் பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு வீரர், இளம் வீரர் சச்சின் டெண்டுல்கர் போன்ற வீரருக்கு இந்த சட்டங்கள்லாம் ஏன் கொண்டு வரவில்லை? இப்போது தொடுப்படுத்தாடி கொண்டு இப்பொழுது ஆரஞ்சு கப்பை நோக்கி
1: சென்று சிறந்த துடுப்பாட்ட பிரதியை காட்டிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு முறையீடு என்பது வந்து
0: தேவையில்லாத
1: ஒன்றுதான்.
0: சரி, இப்படியான விஷயங்கள் இருக்கிறது. இவைகள் தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் நடந்த முக்கியமான
1: விளையாட்டு செய்திகள்,
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்கள்.

இன்று மே மாதம் 7ஆம் தேதி உலக தடகள தினம். வேகம், வலிமை, சகிப்பு, மனவுறுதி, மனித திறனின் எல்லைகளை தாண்டி செல்லும் ஒரு உலகம், அதுதான் தடகளம். ஓடுவது, தாண்டுவது, எறிவது, ஒவ்வொரு அசைவும் ஒரு சாதனை, ஒவ்வொரு வினாடியும் ஒரு வரலாறு. உலக தடகள தினம் மூலம் இளைஞர்களிடையே விளையாட்டின் மீது ஆர்வத்தை வளர்க்க கொண்டாடப்படும் ஒரு முக்கிய நாள். பள்ளி மைதானங்களிலிருந்து ஒலிம்பிக் அரங்குகள் வரை இந்த விளையாட்டு மனிதர்களை ஒன்றிணைக்கிறது. தடகளம் என்பது வெறும் விளையாட்டுகள், அது ஒரு வாழ்க்கை பயிற்சி. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய முயற்சிக்கான துவக்கம், ஒவ்வொரு வெற்றியும் கடின உழைப்பின் அடையாளம். இந்த உலகம் இடையில் நம் இலங்கையும் தனது அடையாளத்தை பதித்துள்ளது. சுசந்திகா ஜெயசிங்க, ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பெருமை, வேகத்தின் ராணி. டன்சன் வைட், இலங்கையின் முதல் ஒலிம்பிக் பதக்கம், ஒரு வரலாற்று மைல்கல். யுபுன் அபேகோன், ஆசியாவின் வேகமான மனிதர்களில் ஒருவர், உலக மேடையில் புதிய நம்பிக்கை. நிலுக்க கருணாரட்ன, நீண்ட கால அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சியின் சின்னம். இந்த வீரர்கள் ஒரு நாட்டின் கனவுகளை தங்கள் தோள்களில் சுமந்து ஓடுகின்றனர். அவர்கள் வெற்றி பெறும் போது அது அவர்களின் வெற்றி மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் பெருமை. இன்று உலக தடகள தினத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே, வெற்றி என்பது வேகத்தில் இல்லை, முயற்சியில் இருக்கிறது. முதலிடம் என்பது முக்கியமல்ல, முன்னே செல்லும் துணிச்சல் தான் முக்கியம். ஒரு ஓட்டத்தில், ஒரு தாண்டலில், ஒரு எறிவில் உங்கள் கனவுகள் இருக்கலாம். அதை அடைய ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள். உலக தடகள தின நல்வாழ்த்துக்கள். இது உங்கள் குரல், உங்கள் ஊக்கம், உங்கள் பயணம். வெற்றியை நோக்கி ஓடுங்கள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 இது மக்கள் சூடிய மகுடமே
1: வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்களை அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டவன்.
2: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: இசை நரம்புகளை

பத்து மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம்.

0: நல்ல பாடல் ஒழித்து வந்திருக்கிறது.
1: உண்மைதான்.
0: பராசக்தி படம் பாத்தீங்களா சங்கர்?
1: பராசக்தி படம் பார்த்தேன்.
0: இது சிவாஜி டேயா?
1: இல்ல இல்ல, அப்ப சிவகார்த்திகேயன்.
0: சிவகார்த்திகேயன் ரெண்டும் சீனா தானா?
1: ஓ
0: சரி, சீனான்னு சொன்னா நாடு கிடையாது. ரைமிங்க்கு ஒரு அளவு இல்ல.
1: சிவாஜியை கொண்டு வந்து சிவகார்த்திகேயனோட கோர்த்தியை பத்தீங்களா? அங்கேயே என்னால முடியல.
0: முடியலண்ணா. சரி, ஓகே. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் கேட்ட தலைப்பு முறை ஞாபகப்படுத்த வரும். நாங்கள் கேட்டிருந்தோம், அதாவது ஒரு பழக்க வழக்கம், உங்களது பழக்க வழக்கம் உங்களை மாற்றி கிட்டப்படுத்த,
1: அதாவது நல்ல பழக்க வழக்கம், அது ரொம்ப முக்கியம்.
0: சரி, இப்பெல்லாம் கேட்டு நிறைய சொன்னாங்க, சொல்லியிருக்கிறீங்க, அதை உள்ள நாங்கள் எடுத்துக்கொண்டோம். பார்த்தீங்கன்னா சங்கர், இப்போ ஆஃபீஸில் வேலை கூடனா சொல்லி சொல்லி பார்க்கறது முடியலன்னு சொன்னால் போங்கடா
1: அப்படின்னு ஓடிடுறது இல்லையா? அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த வாரம் நம்ம இதை பற்றி பேசிதான்
0: சொல்லுவோம், இந்த தலைப்பை பற்றி நாங்கள்
1: பேசியிருந்தோம். ஆமாம், வளமையாக மற்றவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட வருடங்கள் வேலை செய்வாங்க, ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தொழிலில் நீண்ட நாள் இருக்கிறது இல்லை ஏன்னு சொல்லியும் இந்த வாரம் நம்ம கேட்டுருக்குது.
0: இப்படி ஒன்று இருக்கு சங்கர், இப்படி தானே ஒரு தொழிலில் இப்போ மேலிடத்தில் இருக்கவங்க சிலர் பார்ப்பாங்க, சரியா? ஒரு தொழிலில் ரொம்ப நாள் இருக்கானே, சரி வராது,
1: சரி வராது,
0: நான் அனுப்பி விட்டுறணும். அந்த காரணம் இருக்கு. நாங்கள் சரி, இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள்
1: எதுக்கு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பயாகல காவல் நிலையத்துல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, என்னால முடியாது, எனக்கு ஒரே மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காருன்னா, சீருடைய வந்து டேபிள் மேலே கழட்டி வச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காரு.
0: வேலையும் நீங்களும் வைத்துக் கொள்ளுங்கள்.
1: கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவருக்கு 26 வயது தான் ஆகுது. கடந்த வருடம் ஜூன் மாதம் தான் பணியிலே இணைஞ்சிருக்கு.
0: ஒரு வருஷம் அவருக்கு தாங்கிக் கொள்ள முடியல. அது இப்ப என்னன்னு சொன்னா, அது 5ஆம் தேதி தான் பேசப்பட்டிருக்குது, இந்த விஷயம் நடந்திருக்குது.
1: அந்த நாள்ல தான் நம்மள இதை வந்து பேசணும். ஆனா நியூஸ் இன்னைக்குதான் வெளியில வந்துருக்கிறது.
0: ஒருவேளை நீங்க சொன்ன
1: கருத்துக்காக ஒருவேளை வணக்கம் வசந்தம் கேட்டு எழுதி வச்சு போனாரான்னு தெரியல. இப்படியான சம்பவங்கள் நடக்குது. பொதுவாக இந்த ஜென்ஸ் கிட்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, வேலை பழுக்களை ஏத்துக்கொள்ற மாதிரியான மனநிலையில இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. பொதுவாகவே
0: பொதுவா இருக்கு. பத்தொன்பது நாங்க அப்படி சொல்ல முடியாது, சரியா? அப்படி சொல்லவும் கூடாது. சரி, இப்படி இருக்கும்போது நாங்க தங்கத்தின் விலையை நாங்க பாக்கணும் சங்கர். தங்கம் பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு விலை, இன்னைக்கு ஒரு விலை, என்ன நடக்குது தங்கம்? தங்கமே
1: தங்கம் தங்கம் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் உயர்ந்து. அதுவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு அவுன்ஸின் விலை வந்து எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, 4,715 ரூபாய் அமெரிக்க டாலர்கள்.
0: 4,715.99 அமெரிக்க டாலர்களாக இப்போது பதிவாயிருக்குது சங்கர். அதே வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளி ஒரு அவுன்ஸின் விலை 78.21 அமெரிக்க டாலர்களாக இப்பொழுது பதிவாயிது. கடந்த சில நாட்களாகவே உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையும் ஏற்றிருக்கும் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் அடிக்கடி சொல்லியிருந்தோம். சரி, எவா தங்கம் வாங்கினா சரி
1: தவிர்ப்போம்,
0: அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம உங்க விஷயம் சரிதானே, இன்னும் கூடலாம் குறையலாம் எல்லாம் இருக்கு தானே. சரி சங்கர், நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட தேவேந்திரன் சொல்லிருந்தார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற. அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நான் உடனே சொன்னது போல நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த பழக்கம் எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கை கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயங்கள்ல நான் ஏதாவது சொன்னா ஏற்றுக்கொள்வார், இல்ல அவர் பொய் சொல்ல மாட்டார், நீங்க தான் இது தவறு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாராம். அதே மாதிரி தான் தன்னை நடத்திக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டார். சூப்பர், நல்ல விஷயம். அதே போன்ற அன்பு வணக்கம் நாலுபட்டி மேரி சொல்லியிருக்கிறாங்க, தன்னுடைய பொறுமை பழக்கத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு சாதிச்சிருக்கிறேன், பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம்.
1: அதோட வந்து பாத்தீங்கன்னா, விஜிதா சொல்லியிருக்காங்க, அன்பான காலை வணக்கம்னு சொல்லி, எல்லாமே நல்ல பழக்கங்கள் தான், அதனால் வாழ்க்கை இயல்பாக தான் இருக்கு அப்படின்ட்டு. அவங்க கிட்ட இருக்கிறது பூராவுமே நல்ல பழக்கம் தானா?
0: அடே சாமி. ஓகே, நாரம்பீட்டில இருந்து சப்ரினா ஃபுட்ஸ்ல இருந்து செல்வா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன், சரியா? இது எனக்கு மனிதநேய பழக்கம் இருக்கிறது, எனக்கு பொய் சொல்லவே மாட்டேன்னு போனேன் சங்கர். ஓகே, சந்தோஷம், சூப்பர். பொய் சொல்லாது, உண்மையிலேயே இந்த பொய் சொல்றது வந்து பேசிக் குவாலிட்டி தெரியுமா சங்கர்?
1: ஓ, உண்மைதான்.
0: எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்றது, எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு இடத்த மாத்தி சொல்றது, அங்க இருந்து ஆரம்பிக்குது. சின்ன சின்ன பொய்களுக்கு நினைக்கிறது பொய்ல அடங்கானு, எல்லாமே பொய் தான். நீங்க ஒவ்வொரு பொய் சொல்லும் போது உங்களை அளவிடுவாங்க ஒரு மனிதன்.
1: ஆமா,
0: இல்ல அந்த மாதிரி நீங்க பொய் சொல்லாதீங்க.
1: இவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, செல்வா என்ன சொல்லியிருக்காரு, மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு.
0: அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நான் வந்து எப்போதுமே வந்துட்டு யாருக்கும் உதவி செய்யற பழக்கம் இருக்குது, அதனால நான் வந்துட்டு இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கேன்னு சொல்லிக்கொண்டு அவிசாவில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா சொல்லியிருந்தார் செல்வா, அழைப்பின் வழியாக எடுத்துக்கொண்டு. அதே போல ராஜகுமார் பாலா வந்திருக்கிறாங்க, புவனே சங்கர் எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் வந்து காலை வணக்கம் சொல்லிருக்காங்க. வெள்ளவத்திருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ரொம்ப சந்தோஷம், நிகழ்ச்சி கேட்டுங்க உங்களுக்காகவும் பாடல்கள் வருகிறது. நீங்களும் மனித கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
3: அனுசரணை வழங்குவது
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
5: உண்டு. போச்சா ராசா பசி அல்லே கவுது, ஏதாச்சும் அள்ளி கொண்டு வந்து போடு.
6: இன்னைக்கு உன் கையில தான் சாப்பிடணும்னு இருக்கு. குடுத்து வச்ச மாராசி
7: எல்லாம் நீங்க காட்டுற செல்லாம். என்ன மாதிரி அதிகாரம் பண்றான்? இன்னைக்கு வேற எங்கேயும் வாக்கிலையாக்க உனக்கு.
5: உன்ன தவிர இந்த ஊர்ல எந்த சிரிக்கை பகல உள்ள இருக்கா? ஒண்ணு இல்லன்னா சொல்லிடு, ராசா வண்டியை விட்டுறேன்.
7: இன்னும் வண்டியை விட வேணா, இந்தாடா பழசுதான் இருக்கு. நானும் உட வைக்கிறேன்னு சொல்லி என்னையும் முறை இல்லாம சிரிக்கின்றாத.
5: நீ எல்லாம் பொம்பளையா? வெறும் சொத்தை வச்சுட்டு போறாங்க. கடிச்சுக்க ரெண்டு உப்பு கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட உனக்கு கூறல.
8: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் அதர்வா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வியட்நாம் ஜனாதிபதி 2 நாள் விஜயம் மேற்கொண்டு இன்றைய தினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இதுக்கமைய இன்றிரவு அவர் நாட்டை வந்தடைய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி உள்ளிட்ட 200 பேரை கொண்ட தூதுக்குழு இந்த விஜயத்தில் பங்கேற்க உள்ளது. வியட்நாம் ஜனாதிபதி டோ லாம் நாளைய தினம் இலங்கை பாராளுமன்றத்திலும் உரையாற்றவுள்ளார். இதேவேளை வியட்நாம் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போது கொழும்பு நகரில் இன்றும் நாளையும் விசேட வாகன போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
3: சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஜெய்து அப்பாஸ் அரக்சி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று பெய்ஜிங்கில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஈரான் அமெரிக்க அமைதி பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய நிலை மற்றும் ஈரானின் நிலைப்பாடு குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் சீன தரப்பிற்கு விளக்கியுள்ளார். அத்துடன் தனது தேசிய இறையாண்மை மற்றும் கௌரவத்தை பாதுகாப்பதன் மூலம் போர் மோதல்களுக்கு அமைதியான முறையில் முழுமையான மற்றும் நீண்டகால தீர்வை காண ஈரான் முயற்சிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
2: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: தி ரகசியம் சொல்லிட்டு போறாங்க,
1: ரகசியம் சொல்லிட்டு போறாங்க. நாங்களும் ரகசியம் சொல்லணும் தானே. சரியானமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, அந்த ஆசை சரியானதாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆசைகள் எல்லாம் செய்து விட முடியாது, சரியானதாகவும் நியாயமானதாகவும் இருக்கும். அதுதான் நான் சொல்றது. இந்த பஜாஜ் பைக் வாங்கணும்னு சொன்னா அது நியாயமான ஆசைதான்.
0: ஆமாம், அது முதலாவது பைக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வீட்டு தேவை, அது மட்டும் இல்லாமல் வியாபாரங்களுக்கும் தேவை, குறைந்த செலவில் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்களை மேற்கொள்றதுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் பஜாஜ் CT 100 பைக்கில் வாங்கலாம். முதலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB போட்டும் இருக்கு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக.
1: ஒரு லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் வரை நீங்கள் செல்ல முடியும். ஸோ இதெல்லாம் சூப்பரான விஷயம், மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அதே போல் உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் நல்ல உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் பாவிக்க வேண்டிய கம்பிகளும் சரியான உறுதியானதாக இருக்க வேண்டும்.
0: அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெல்வா QST கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீட்டை அமையுங்கள்.
1: சரி, சந்தோஷம். நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் கேட்ட தலைப்பு என்னென்னு சொன்னால்,
0: உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற ஒரு நல்ல பழக்கம், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டிருக்கோம்.
1: சரி, முக்கியமான செய்திகளும் இருக்கிறது, அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மாகாணத்துக்கு உட்பட்ட ஆந்திஷே நகரில் அகர்பான் என்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு சங்கர். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் மற்றும் நிறைய வீடுகள் நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது. சரி தானே, அங்கே பார்த்தா திடீர்னு தீ பிடிக்கிறது,
0: திடீர்னு பிடிச்சிருக்கு. திடீர்னு தீ பிடிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான சேதங்கள்
1: ஏற்பட்டிருக்கிறது. மூச்சு திணறல் காரணமாகவும் கோர தீபத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறாங்க.
0: அது மட்டும் இல்லாமல் 41 பேர் வந்து உடனடியாக மீட்டு சிகிச்சைக்கும் அனுப்பியிருக்காங்க அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு.
1: சரி, இப்போ பார்த்து கொண்டிருக்காங்க என்ன காரணத்துக்காக, மின் கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதால், அது பாதுகாப்பு விதிமுறைகள் மீது காரணமாக ஏற்பட்டதான்னு சொல்லி இப்போ பல விசாரணைகள் ஏற்பட்டு கொண்டு போதாக சொல்லப்படுகிறது.
0: இது இப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு.
1: சரி, இது பார்த்தீங்கன்னா 2022 இடம்பெற்ற சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வயது சிறுமி, சரியா, ஸ்டாண்ட் அப்படின்ற பேர் கொண்ட சிறுமி பார்த்தீங்கன்னா திடீர்னு காணல. அவன் தேடி இருக்கிறாங்க இங்க இந்த சிறுமின்னு சொல்லி போலீசார் முறைப்பட்டு தேர்தல் வேட்டையில ஈடுபட்டு இந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி CCTV எல்லாம் பார்த்துதான் தெரிய வந்திருக்கிறது. இந்த பார்சல் கொண்டு வந்த ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த
0: ஒரு பேக்கேஜ் டெலிவரி பண்ண வந்த ஹார்னர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த குழந்தையை கடத்திச்சிருக்காரு.
1: இந்த வழக்கு விசாரணையும் அவர் பிடிபட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை போயிருந்து சிசிடிவி எல்லாம் பார்த்த பிறகு அந்த குழந்தையை அடித்து துன்புறுத்தி கழுத்து நெரித்து கொண்டிருக்கிறார்.
0: அதுல என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றத்துல இவர் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கா.
1: நீதிமன்றம் சொல்லிருக்கிறது இதை பிரியப்பட்டா இது இன்னும் தவறுகளை செய்வார், அதனால வந்து இவருக்கு நாங்கள் வந்து மரண தண்டனை கொடுக்கறோம் சொல்லி தீர்ப்பு அளிச்சிருக்காங்க.
0: இதுலயே அவரே ஒப்புக்கொண்டிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சார்பா வந்த வழக்கறிஞர் இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை தான் கேட்டிருக்காரு. அப்ப நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு ஆயுள் தண்டனையில உள்ள இருந்துரும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா நீதிபதி என்ன பண்ணிருக்காரு, ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது, நேரம் மரண தண்டனை அப்படின்னு
1: சொல்லி கொடுத்திருக்காரு. சரி, ஏன்னா சைக்கோ தானே, என்ன நடந்து என்ன செய்யறது, என்ன காரணம் ஒன்று இருக்கணும் இல்லையா, இந்த மாதிரி அந்த குழந்தை குலைகளுக்கு என்ன காரணம்னு சொல்லி தெரியாது. அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது சங்கர், பாத்தீங்கன்னா விசா நிபந்தனைகளை மீறி பார்த்தீங்கன்னா இலங்கையில் தங்கியிருந்த சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்து சட்டவிரோதமான விஷயங்களில் ஈடுபட்டு நிதி மோசடி ஈடுபட்டு 74 பேர் பாத்தீங்கன்னா இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க.
0: எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழும்பு கொல்பிட்டியில தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுவும் மிக முக்கியமான விஷயம், விசாரணைகள் இருந்து எங்க இருந்து தெரிய வந்திருக்குன்னா, இவங்க வியட்நாம் நாட்டை சேர்ந்தவர்கள், 41 ஆண்கள் 33 பெண்கள் உள்ளடங்களாக இருந்திருக்காங்க. இப்போ இவங்களை கைது செஞ்சிருக்காங்க. அதுலயும் மிக முக்கியமா 19 முதல் 39 வயதுக்கு உட்பட்டோர் தான் இந்த கைது செய்யப்பட்ட அனைவரும்.
1: எஸ், இந்த விசாரணை இப்பொழுது மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது பற்றி முழுமையான விசாரணைகள் வரும்போது நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
5: இது நானும் எல்லாரும் சேர்ந்து பாடினோம். அந்த படம் வெளியே

0: தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய எட்டியந்தோட்டை ஆட்டோ ஏசில இருந்து பாலு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறான். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பழக்கம் இருக்கும் அந்த இடத்துல இருந்து ஒரு வேலையை சரியாக செய்து முடிக்கணும், அறகுறையா செய்து முடிக்க கூடாது. சும்மா அந்த சொல்லுவாங்க, அதனை சும்மா டச் பண்ணிட்டு கொடுக்க கூட கிடையாது. அவர் சொல்லுவாரு, இந்த வேலை இருக்குது, நான் அதை முழுக்க செஞ்சுதான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்.
1: அப்படி அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அருள்மொழி வந்து பருத்தி துறையில இருந்து என்ன சொல்றாங்க, என்னிடம் உள்ள நல்ல குணம் என்ன, இரக்கம், எல்லோருக்கும் பாவம் என்று நினைப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, அன்பு வணக்கம் போனிச்சுன்னா சங்கர்னா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு தேவிகா சொல்லிருக்காங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா யார் மனதையும் புண்படுத்துறதுல பேச மாட்டேன், இதே எனக்கு பழக்கம், எனக்கு அப்படி பேசுனா கவலையா இருக்கும், இது எனக்கு நல்லதா இருந்தது. காரணம் பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு பேரே இருக்கிறது, சோ அதனால என்னோட யாரும் வந்து அப்படி ரொம்ப இதா பேச மாட்டாங்க, கொஞ்சமா என்ன சொல்றது, ஹாசா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல
1: விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இன்னொரு கருத்து இருக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா கெயில் இணைஞ்சிருக்கிறாரு. கிறிஸ்கெயில் கிடையாது இவரு, இவரு சாதாரண கெயில் தான் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, தொண்டம்பன்னாறுல இருந்து ஒருத்தர் இணைந்திருக்கிறாரு, அவரும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்காராம். அவரும் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. நிறைய பேர் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறதான் குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா.
0: பொய் சொல்ல மாட்டேன்னு பொய் சொல்லக்கூடாது, அப்படியே உண்மை சொல்லணும். பிரசாந்தி சொல்லிருக்காங்க, வெள்ளத்தை நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கிறோம், தனக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கிறதா, அது எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்,
1: இப்படியான விஷயங்களை தான் நம்மள எதிர்பார்க்கிறோம் இல்லையா
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அன்பு வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக்கொள்ள சொல்லிட்டு கொண்டே எங்களோட தேவநேசன் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கறாம். அவிசாவில் இருந்து நிறைய ஊர்களுக்கு சுற்றி பார்க்கணும், நிறைய பேரோட பேசணும், நிறைய பேரோட பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைக்கிறோம். அதன் காரணமாக அவர் அந்த வேலையை செய்தாராம், அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு. அதன் மூலமாக நிறைய பேருக்கு கஷ்டம் தெரிஞ்சுதாம், நிறைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் பொறுத்துதாம், நிறைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
1: டிராவல் பண்ணுங்க, வாழ்க்கை

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கே உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இந்தியாவின் ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஒரு கட்டிடக்கலை அதிசயம் தான் இந்த தாஜ்மஹால். இது காதலின் அடையாளமாகவும் முகலாய கட்டிடக்கலையின் உச்சமாகவும் போற்றப்படுகின்றது. முகலாய பேரரசர் ஷாஜஹான் தனது மறைந்த மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக இந்த பிரம்மாண்டமான கல்லறையை கட்டினார். இதன் கட்டுமான பணி கிறிஸ்துக்கு பின் 1632 தொடங்கி சுமார் 1653 நிறைவடைந்தது. இது ராஜஸ்தானில் இருந்து கொண்டுவரப்பட்ட உயர்தர வெள்ளை பளிங்கு கற்கள் வைட் மார்பிளால் கட்டப்பட்டிருக்கின்றது. பாரசீகம், இஸ்லாமிய மற்றும் இந்திய கட்டிடக்கலை முறைகளின் கலவையாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் தலைமை சிற்பியாக உஸ்தாத் அகமது லாகூரி என்பவர் கருதப்படுகின்றார். சுவர்களில் விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு நுணுக்கமான செதுக்கல் வேலைப்பாடுகள் மற்றும் குரான் வசனங்கள் அரபு மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன. இது உலகின் புதிய 7 அதிசயங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 1983 யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. சூரிய ஒளி மற்றும் நிலவொளிக்கு ஏற்ப தாஜ்மஹால் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு நிறங்களில் மாறும். காலை நேரத்தில் இளஞ்சிவப்பு, மாலையில் வெள்ளை, இரவில் தங்க நிறத்தில் காட்சியளிப்பது இதன் தனிச்சிறப்பாகும். சுற்றுச்சூழல் மாசு காரணமாக வெள்ளை பளிங்கு கற்கள் மஞ்சள் தரமாக மாறுவதை தடுக்க தாஜ்மஹாலை சுற்றியுள்ள பகுதிகளில் தொழிற்சாலைகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கே உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: நல்ல பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கு வசனம். நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க, உறுதியான வீட்டாக இருக்கும் சொன்னா நீங்க என்ன செய்யணும்?
1: உறுதியான பொருட்களை பயன்படுத்தி கட்டணும். உறுதியான பொருள் அப்படிங்கும் போது உருக்கு கம்பிகள் தேவையில்லையா? அப்பதான் உறுதியா இருக்கும். அப்படின்னா எந்த கம்பிகளை பயன்படுத்தணும்?
0: மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் என்று நாங்கள் சொல்றோம். மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள், உங்களுக்கு அப்படியே என்ன சொல்றது, வீடு உறுதியாக இருக்கும்,
1: பரம்பரைகள் தாண்டி நிலைத்து நிற்கும்.
0: அதுதான் வேணும் எங்களுக்கு. சரி, சந்தோஷம். பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் பக்கம் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும்.
1: அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் களை கட்டி இருக்கிற நிலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய தினம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுல ஒரு சிக்கல் வந்திருக்கு.
0: இப்ப என்னன்னு சொன்னா சங்கர், இல்ல இடியாப்பா சிக்கல் மாதிரிதான் இப்போ.
1: ஆமா,
0: விஜய் நினைச்சாரு ஓகே நாங்க
1: அதிக பெரும்பான்மை வந்திருக்கு ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி.
0: ஆனாலும் இல்ல ஒரு சிக்கல் இருக்குது. ஆளுநருக்கு இவர் கொடுத்த கடிதத்துலன்னு சொன்னா அங்கதான் கொஞ்சம் சிக்கல் ஆயிட்டு. இவர் கொடுத்த கடிதம் பாத்தீங்கன்னா சரியா கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பேச பொருளாக இருக்கிறது. காரணம், இவர் கொடுத்த கடிதம் நாங்க தான் பெரும்பான்மை எடுத்துட்டோமே, சோ எங்களுக்கு தாங்க காங்கிரஸையும் சேர்த்து இவர டோட்டல் பண்ணி கொடுத்துட்டார், சரிதானே? அப்போ அவங்க சொல்லிட்டாங்க ஓகே 118 வேணும் தானே, நீங்க அவங்களே சேர்த்து தானே கொடுக்குறீங்க, சோ உங்களுக்கு கொண்டு போன ஆளுமை வந்துட்டு இன்னும் 10 தானே மொத்தமா சேர்த்தாங்கன்னு சொல்லி திரும்பி கொடுத்துட்டாங்க. இல்லன்னு சொன்னா நாங்க இது வரைக்கும் பெரும்பான்மை எடுத்திருக்கிறோம், எங்களுக்கு மத்தவங்களும் சேர்ந்து சேர்த்துக்கான நாங்க வந்து அடுத்த நாடாளுமன்றத்துல இதுல வந்து நாங்க வந்துட்டு அதை நாங்க ப்ரூவ் பண்ணி.
1: மிகப்பெரிய சிக்கல்கள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதிமுக மற்றும் திமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இல்ல விஜய் பதவியேற்கிறதுல வந்து எந்த இடையூறுமே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில மிக முக்கியமா அதிமுக காலங்காலமா பண்ற ஒரு செயல் இருக்கு, ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னா டக்குன்னு பிரைவேட் ரெசார்ட்டை புக் பண்ணி எம்எல்ஏக்கள் அங்க போடு அப்படின்னு. இந்த முறையும் நேற்று 15 பேர் இன்றைக்கு 30 பேர்னு சொல்லி தனியார் ரெசார்ட் ஒன்று புக் பண்ணி அவங்க எம்எல்ஏக்கள் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்காங்க.
0: சாப்பாடு தரம் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு இங்க பொறுமை,
1: வேற கட்சிக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்காரு. இது இப்படி இருக்க இன்றைக்கு 10:30 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாவேக்கா கட்சிகள் எம்எல்ஏக்கள் வந்து ஒன்று கூடுறாங்க. அதையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்காக தாவேக்கா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
0: சரி, தமிழக வெற்றி கழகம் எடுக்கிற முடிவுகள் எது எந்த போக்குல போகும் அப்படின்னு சொல்லி சில கேள்வி கேட்டுக்கிறது. காரணம், முன்னதா சொன்னது போல அந்த கடிதத்தில் அப்படி கொடுத்திருந்தா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது.
1: ஆமா,
0: ஆனால் இப்படி ரீஎலக்ஷன் போனாங்கன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு பெரிய செலவு இருக்குது. அது மாற்றக்கூடிய
1: செலவு இருக்கிறது,
0: ஆனாலும் காலம் எடுக்கும்.
1: இதுல இந்த உச்ச நீதிமன்றத்தை தாவேக்கா நாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ் ஆர் பொம்மை வழக்கில் தீர்ப்பு இப்படி வந்திருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிக இடங்கள் நாங்க பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைக்கிறதுக்கு. இது மிக முக்கியமா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்காத காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இந்த உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்களாக வந்து முதல்வருக்கான பாதுகாப்பு விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
0: அதுதான் பிரச்சனை. இப்ப பேசு பொருளா இருக்கு, சோசியல் மீடியா வைரலாக பரவி கொண்டிருக்க வீடியோக்கள்
1: அதையும் இப்ப அகற்றிட்டாங்க. இன்று காலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட வீட்டுல வைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அகற்றி இருக்காங்க.
0: இப்ப அது ஒரு பாத்தீங்கன்னா இப்ப இது கொடுத்துட்டு வாங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இதை பற்றிய விழிப்புணர்வு இருக்கக்கூடிய இதை பற்றிய வல்லுநர்கள் சொல்கின்ற விஷயம் சட்டத்தை சொல்வார்கள். இப்ப பொதுவாக நாங்கள் நியாயம் பேசலாம்னு சொல்லி சொன்னா இப்படி செய்யலாம், பாவம் தானே, அவ்வளவு எடுத்துருக்காரு கொடுக்கலாம்.
1: இல்ல, பாவம்ங்கிறது கிடையாது,
0: நியாயம் தானே,
1: அரசியல் தானே. அரசியலுங்கும் போது சட்ட வாக்கத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும்.
0: அரசியல் சாணக்கியம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும், இதே ஏடிஎம்கே இருக்கலாம், அவர்கள்லாம் என்ன சொல்றது,
1: பல வருடங்களாக உருட்டி இருந்த இடம் இல்லையா? அதுவும் மிக முக்கியமா இந்த கேஜிஎஃப் படம் பார்த்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் தொடர்ந்து இன்னைக்கு கழுகுகள் சுத்திக்கிட்டு இருக்கு, யார் ஆட்சியை பிடிப்பாங்கிற மாதிரி மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் போல இருக்கு.
0: அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. நாங்கள் இப்ப விஜயிட கட்சிக்கு சின்ன சின்ன முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இருப்பதன் காரணமாக சில யோசனைகள் இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான,
1: இதுல மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவோடு இருக்கிற செங்கோட்டையன்
0: அவர்கள்,
1: அதிமுகவிலிருந்து வந்தவர், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பீடம் ஏடும் போதும் கூட அவரோட இருந்த ஒருவர். அப்படிங்கும் போது அவரின் அனுபவம் சில வேளைகளில் அதிமுகவிலிருந்து எம்பிக்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதுனால ஒரு பிரைவேட் ரிசார்ட் போட்டிருக்காங்களோ தெரியல.
0: இப்ப என்னன்னு சொன்னா வியூகம் அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. செங்கோட்டையின் மூலமாக அவருடைய அனுபவம் வந்து விஜய்க்கு வேலை செய்யும்.
1: ஆமா,
0: அப்ப விஜய் சாதாரண ஒரு கட்சியாக அனுபவம் இல்லைன்னு சொன்னாலும் அங்க வந்து வந்திருக்கின்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக வந்திருக்கின்ற அமைச்சர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் சொல்லுவாங்க, இவங்க இந்த மாதிரி தான் வியூகம் அமைப்பாங்க, ஏன்னா அந்த காலத்துல இருந்திருக்காங்க தானே.
1: ஆமா ஆமா,
0: சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெற போகிறது.
1: ஆனாலும் அதிமுக இருந்தது நிறைய ரெசார்ட்ல இருந்திருக்கலாம்,
2: இல்லையா போடே.
0: சரி, இப்ப இந்திய அரசியல் இப்ப பாருங்க, இப்ப பெரிய ஒரு சொல்றது, இப்ப கூட்டணி சேருமா, கூட்டணி சேர்ந்து என்ன நடக்க போகிறது, அப்ப தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறது, யார் யாரையே எடுத்துக்கொள்ள போகிறது, சிறுபான்மை கட்சிகளை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த போதும் வந்து பாத்தீங்கன்னா போதாத நிலை போகுமா? காரணம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒருத்தர் சபாநாயகரை போடுவாங்க.
2: ஆமா,
0: அதுல ஒன்று குறைஞ்சிருமா?
2: மொத்தமாக 108 ஆசனங்களை பெற்றிருக்கிறது தாவேக்கா. அதில் ஒரு ராஜினாமா செய்வார், திருச்சி கிழக்கே வந்து விஜயராஜினாமா செய்வார். அப்ப 107
0: சபாநாயகர் ஒருத்தர் போடும் போது
2: மொத்தமாக
0: 106 கைவசம் இருக்கு.
2: அப்ப இன்னும் 12 பேர் தேவை.
0: அதுதான் சொல்றாங்க,
2: காங்கிரஸ் வந்து இணைந்தாலும் 5 தான் வரும்.
0: அதுதான் நீங்க பிரச்சனை. இங்க காங்கிரஸ் நாங்க இணைக்கல, இப்போதைக்கு இணைக்கல, அந்த விஷயத்தை டச் பண்ணாம நாங்க நார்மலா வந்துட்டு இப்படிதான் நாங்க அதுக்கு பிறகு நாங்க வந்து டோட்டல் காட்டுறோம்னு சொல்லியிருந்தா இன்று பதவி பிரமாணம்
2: நடந்திருக்கும். சில வேளைகளில் நாளை நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி ஏன் இவ்வளவு பேசுகிறோம்னு சொன்னா, உலகம் அல்லது இந்தியா இலங்கை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த யார் முதலமைச்சரா வர போறாங்க அப்படிங்கிறது. ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தும் அப்படின்னு எல்லாரும் உற்று நோக்குறதுனாலதான் இதை பத்தி இவ்வளவு விழாவாரியா நாமளும் பேச வேண்டியதா இருக்கு இல்லையா?
0: பார்க்கலாம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
1: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
2: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும். அந்த படம்

0: கோயிலே.
1: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை
2: இது நம்ம ஹிட். இது நம்ம கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தம் அடாது.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம்
5: அனுசரணை வழங்குவது.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
7: இல்லை. போச்சா
8: ராசா, பசி அல்லே கவுது, ஏதாச்சும் அள்ளி கொண்டு வந்து போடு.
9: இன்னைக்கு உன் கையில தான் சாப்பிடணும்னு இருக்கு. குடுத்து வச்ச மாராசி,
10: எல்லாம் நீங்க காட்டுற செல்லாம். என்ன மாதிரி அதிகாரம் பண்றான்? இன்னைக்கு வேற எங்கேயும் வாக்கிலையாக்க உனக்கு.
8: வெறும்
7: சொத்த வச்சு கடிச்சுக்க ரெண்டு உப்பு கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட
11: இன்றைய வசந்தத்தின் ஸ்டாரத்தையாக வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் அதர்வா.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லி அமெரிக்காவிலிருந்து மாலி சொல்லியிருக்கிறாங்க. பலர் வெற்றியை மோட்டிவேஷன் காரணமாக நினைப்பார்கள், ஆனால் நீண்ட காலத்தில் வாழ்க்கையை மாற்றுவது பெரும்பாலும் நாள் ஆரம்பிக்கும் முதல் 10 நிமிடம் திட்டமிட்டேன், அதாவது செலவுகளை தினம் எழுதி கொள்வேன், ஒரு புதிய திறமையை தினமும் பயிற்சி செய்வேன். இவை ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றும், ஆனால் 6 மாதம் 1 வருடம் கழித்து வாழ்க்கையில் பெரிய ஒரு வித்தியாசம் தெரியும். மனநிலை சரியில்லாத நாளிலும் செய்யப்படும் சிறிய ஒழுங்கான செயல்கள் இவை. இவையோடு சேர்த்து பார்த்தனே இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டேன். 15 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய கற்றுக்கொண்டேன். இது ஒவ்வொரு நாளும் நான் செய்த நல்ல பழக்க வழக்கம், எனக்கு பெரிய உதவியாக இருக்குது. சூப்பர், நல்ல விஷயம். அதே போன்று எங்களோட நிறைய சொந்தங்கள் இருந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். சங்கர்,
3: நீங்க சொல்லுங்க, சொந்தங்கள் சொல்ற கருத்துக்கள் இருக்கட்டும், நீங்க என்ன நல்ல பழக்கம் வச்சிருக்கீங்க?
2: நான் சொல்றது அடிப்படை விஷயம் தான். என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டனால சொல்றேன், பொய் சொல்லக்கூடாது ஒரு பேசிக்கான பழக்கம் இருக்குது. மத்தது நான் மதுபானம் அதுகளை அவாய்ட் பண்றது ஃபுல்லாவே, அந்த மாதிரி அந்த விஷயங்கள்.
3: பார்த்தாலே தெரியுது
2: அது ஒரு பெருமை எனக்கு. அது உண்மையிலே எல்லாரும் அதை பெருமை எடுத்துக்கொள்ளுங்க. சார், நாங்க விடைபெறுவோம்.
3: ஆமா,
2: வைக்கிற பார்லோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ராகம் சுமார் நிகழ்ச்சியோடு கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை நடிகள் கூறி விடைபெற்று செல்வது
3: என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ்.
2: நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.
3: நன்றி.

0: மற்றும் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேரம் காலை 10 மணி டாட்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை மற்றும் அதனை அண்மித்துள்ள பகுதிகளில் நிலவும் கீழ் வளிமண்டல உயர் தளம்பல் நிலை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும், திருகோணமலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ, மத்திய, ஊவா, தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதன் பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் லெபனானின் பெய்ரூட் நகரில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுததாரிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் கட்டிடம் ஒன்றும் பலத்த சேதமடைந்துள்ளது.

0: இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு, ஹிஸ்புல்லா அமைப்பின் ரத்வான் படையின் தளபதி ஒருவரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தான் தனிப்பட்ட ரீதியில் அனுமதி வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த தாக்குதல் குறித்து ஹிஸ்புல்லா அமைப்பு இதுவரை எந்த பதிலையும் வழங்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் 16 தேதி இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்ததன் பின்னர் பெய்ரூட் மீது நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: 8 கோடி தனநிதியான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக்குகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
1: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடா.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க? எப்படி சோமா இருக்கீங்களா நிஷா?
1: சோமா,
0: நானும் நல்லா இருக்கிறேன். வேலைகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கு?
1: வேலை சாதாரணமா புரிஞ்சிட்டு நீங்க வந்த கண்ட உடனே இல்ல
0: தங்கமான
1: நேரம்
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்து வைக்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். விஜி வந்திருக்கிறாங்க, அதே போன்று பருத்தத்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபா அண்ணா ஹட்டன் அந்தோணிமலையில் இருந்து நவீன் இணைந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கிருபானா என்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சதீஷ்குமார் எழுந்திருக்கின்றார். தாசன் ஹிருசித் எழுந்திருக்கின்றார், என்னைய நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஏராவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா வந்துக்கிறாங்க, இனிமையான பாடல்களோடு கோசலை இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக மட்டக்களப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். கோசல குமாரி வந்துக்கிறாங்க. அதே போன்று யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று மங்கே கரசி, நானும் வசந்தம் கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒலித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிட்டுகின்றார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறாங்க. நிர்மலா தேவி வந்திருக்கிறாங்க, தலப்பிட்டியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். ரிம்சான் இணைந்திருக்கின்றார் பேர்வளையிலிருந்து. அதே போன்று வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க, யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சர்மிளா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடையிலிருந்து என் கே வேணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று ஜெயந்தி மாலா வந்திருக்கின்றார், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வள்ளவத்தையிலிருந்து சின்னத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 அத்தனை பாடல்களையும் ரசித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பிரசாத் குறிப்பிட்டுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன் யசோதா நீலமுகம் தேவி வந்துக்கிறாங்க, மாத்தளை வாரிய புலவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கலையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக காளி முத்து குறிப்பிடுகிறாங்க. குசல ராஜா வளமை போல் நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிற இதேவேளை செல்வச்சனதியிலிருந்து சுதன் இணைந்திருக்கின்றார். மனதுக்கு இதமான இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார் சுதன். அதே போன்று கனிமொழி வந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 15 மோதரையிலிருந்து வந்துக்கிறார் தர்சினி குணசேகரன் இணைந்துக்கிறாங்க. நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், நான் புத்தளத்திலிருந்து வடிவேல் பிள் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீராம் இணைந்திருக்கின்றார் பரமக்குடியிலிருந்து. உஸ்மான் விஜயகுமார் வந்திருக்கின்றார், அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: லோஸ்தருளகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: காதலாலும் கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற

கூடி வருவாள் சுகமே.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:37. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். சரி, இப்ப அவர் கதைக்கிற மாதிரி இல்ல. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான காலை நேரம், வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, பேகம், நீங்க வந்த வேகத்திலேயே உங்கள் குரலில் ஒரு பாடல்.
1: பாட்டு பாடவா, பாடம் சொல்ல, பறந்து செல்லவா?
0: கதை சொல்லு, சொல்லி சொல்லியே.
1: அப்படிதான் படிக்க தெரியே.
0: அப்படியா? பாட்டு பாடவா, அத கொஞ்சம் அப்படி பாடலாமே. சரி சொல்லுங்க பேகம், ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. சரி, இப்ப இந்த நேரத்துல பாடலையும் கதையா சொல்லிட்டீங்க, இனி என்ன பாடல் ஒன்று இந்த நேரம் இப்படியான ஒரு பாடலை கேட்கலாம்ன்றது ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று இருக்கா? இல்ல. இதனால நீங்க தர்ற பாட்டு நல்லா தான் இருக்கும், அதை கேக்குறதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன். அதுதான் முந்தாஜ் பேகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

நேரம் 10:46, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் ஆர்எம் பதியிலிருந்து இருதய ரத்தினம் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேலம் சிவா வந்திருக்கின்றார். மேனகை வந்துக்கிறாங்க, பண்டார வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பாடல்கள் அத்தனையும் தூள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்கிற இதேவளே. சதீஷ்குமார் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். லெந்துளையிலிருந்து ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள், நான் கிருலப்பனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமலர் குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ட்ரிஜை இணைந்திருக்கின்றார். அதே போன்று உதயகுமார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவிசாவளையிலிருந்து அண்ணா உதயா மற்றும் மனைவி சந்திரிகாவை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவளை. பாடல்கள் அசத்தல் வாழ்த்துக்கள் பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹாப்டன் நவீன் இணைந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு நிகர் ராகம் சுகமானதே தான் அப்படின்னு சொல்லி கனகரத்தினம் இணைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சங்கானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற தேவளை. வட்டவளை நாகராஜன் கிறிஸ்டீனா அணிந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம், நான் கடுவலையிலிருந்து கண்ணா அணிந்திருக்கிறேன், கிருபா அண்ணா என்னை நிகழ்ச்சியில் அணித்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை. கிண்ணியாவிலிருந்து நசூர் வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சுபா வந்துக்கிறாங்க. அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் இந்த நிலையிலிருந்து அரசு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சப்புமல்ஹந்தையிலிருந்து பிரியங்கா இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் கொழும்பு அழுத் மாவத்தை வோல்ஸ்லைன்ல இருந்து மணி இணைந்திருக்கின்றேன். அம்மா லக்ஷ்மி மற்றும் ஐயா லக்ஷ்மணன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை மட்டக்களப்பிலிருந்து கோகுல்நாத் வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க, அத்தனை பாடல்களும் அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜனா வந்திருக்கின்றார். நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் குமுதா அணிந்திருக்கின்றேன், நோட்டன் பிரிட்ஜிலிருந்து என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புசலாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் கேசவன் இணைந்திருக்கிறேன் புசலாவையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தமிழகாமம் மாத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்வி குறிப்பிடுகிறாங்க. இனிமையான பாடல்களோடு அசத்தி கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நாயகனுக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான் நிகழ்ச்சிக்கு ஒரு சபாஸ் அப்படின்னு சொல்லி சுபாஸ் இணைந்திருக்கின்றார். அதே போன்று நெரூன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியிலிருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். அதே போன்று ஃபர்சானா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். அம்பாறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இன்று நன்றி விஜயலட்சுமி பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, அவங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார் கிறிஸ்டீனா. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபான்னா, எப்படி இருக்கிறீங்க? என்னையே நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கீதா குறிப்பிட்டுகிறாங்க. தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து சட்டவிரோதமான முறையில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த வெளிநாட்டு பிரஜைகள் 74 பேர் கொல்லுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை கொல்லுப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உத்தரானந்த மாவத்தை பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் போலீஸ் குழுவினரால் விசேட சுற்றிவளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது செல்லுபடியாகும் விசா இன்றி தங்கியிருந்ததோடு இடையமூடாக நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 41 ஆண்களும் 33 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வியட்நாம் நாட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 19 முதல் 39 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொல்லுப்பட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: தமிழக வெற்றுக்கழகத்தினால் பெரும்பான்மையை நிறுவ அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக கட்சியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் உள்ள சொகுசு விடுதி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிமுகவின் முக்கிய உறுப்பினரான சி வி சண்முகம் தலைமையிலேயே இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சண்முகம் தமிழக வெற்றிக்கழகத்திற்கும் விஜய்க்கும் ஆதரவு தெரிவித்து வருவதுடன் அக்கட்சிக்குள் இதனை வலியுறுத்தியும் வருகிறார். இந்த சூழ்நிலையிலேயே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவர்களை இன்று மாலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:10. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ரவி. வசந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க மனசுல என்னெல்லாம் சொல்ல தோணுது?
1: வசந்தம் சொன்னாவே நம்மட வாழ்க்கைக்கு ஒரு வசந்தம் தானே அப்படின்னு சொன்னா, வசந்தம்னு சொன்னா அது வேற லெவல்.
0: அப்படியா? சரி,
1: எல்லா நிகழ்ச்சியுமே பெஸ்ட் தானே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களோட ப்ரோக்ராம்.
0: எல்லாமே எங்கட ப்ரோக்ராம்
1: தான்.
0: எல்லாமே எங்கட ப்ரோக்ராம் தான்.
1: இல்ல, அபுல் அபுல் நாசன் பொங்கல்.
0: இது நம்ம தியேட்டர்.
1: பெஸ்ட்.
0: காமெடி தான். அதுதானே. அது நாட்டு நடக்கிற விஷயங்கள், அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல கொட்டிடுறாங்க தானே.
1: இல்ல, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு.
0: சரி, சொல்லுங்க எங்கிரிய ரவி, நிகழ்ச்சியில நீங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வசன சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாருக்காகவும். முடிஞ்ச கரகாட்டக்காரன்ல இருந்து இந்தமான் உண்டன் சொந்தமான் பாடல் தான்.
0: அது அப்படி எல்லாம் தரையில, அது என்ன, அது உங்க சொந்தமான இல்லையே?
1: இல்ல, பாடல்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி.

மண் வாசனை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடுப்புட்டியிலிருந்து கண்ணா வந்திருக்கின்றார். அதே போன்று ரேகா மகேந்திரன் கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா ரொம்ப சந்தோஷமாக பாடல்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா வந்திருக்கிறார், கிருபானா இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தமிழகாமத்திலிருந்து கௌரி வந்திருக்கிறாங்க, சீலன் கௌரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். குமாரி இணைந்துக்கிறாங்க, மட்டக்கிளப்பில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அக்கரைப்பட்டு பாப் டெய்லர் நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நான் முகமது ராஃபி இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்கள், நான் ஹெண்டுஜா இணைந்திருக்கிறேன், அண்ணா எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், பாடல்கள் அத்தனையும் சூப்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று ஹரோலினா ஹரி வந்திருக்கிறாங்க, வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கின்றார், இனிமையான பாடல் தெரிவுகள் கெருபா என்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவ பிழையா இணைந்திருக்கிறாங்க, இனிமையான வணக்கம், நான் மாளிகாவத்தையிலிருந்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகிறார். அதே போன்று ராஜுபாய் இணைந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் மயு இணைந்திருக்கிறேன், அண்ணா என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை குட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு நான் கொழும்பு ஓல்கோட் மாவட்டம் மெக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்தராஜா அணிந்திருக்கின்றேன், மனைவி கலா மற்றும் மகள் குடும்பத்தையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முகமது அன்வர் வந்திருக்கின்றார், மர்சுகா ஜுனாய்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை பண்ணைபுரத்திலிருந்து மணிகண்டன் நடந்திருக்கின்றார், அதாவது தமிழ் மாவட்ட தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை குரஞ்சங்கேணி அசுருதீன் நடந்திருக்கின்றார், கிண்ணியாவிலிருந்து வந்திருக்கின்றார், மாவனல்லையிலிருந்து ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக நிசா குறிப்பிடுகிறார். அதே போன்று பாலா கார்த்திகா நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக தெரிவித்துக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: பைக்கிருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்தா காசு இதான் கிடைக்கும், குடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குடி செத்துரு.
1: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து

நாடு முழுவதும் 101 தசம் 6 மற்றும் 101 தசம் 8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்து நிலைகளில். ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:40. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். எப்படி இருக்கீங்க கோசலகுமாரி? நல்லா இருக்கிறேன். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதா? முதலாவது வேலையே அப்பளம் பொறிக்கிறத நிப்பாட்டி இருக்கிறீங்க. என்ன கடைசியா பொறிச்சா கொஞ்சம் மொறுமொறுப்பா இருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கும் ரூல்ஸ் போட்டாச்சு. வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும்தான் அப்பளம். சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:50. இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி. நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சரோஜினி, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. இறுதி நேரா கிடைச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷம். பேசுது. அப்ப என்னதான் செய்யறது? இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லி
1: ஒண்ணும் புரியல
0: அப்படி யோசிச்சு கொண்டிருக்கிற கடைசி அப்பா சீமா குடுத்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. சரி, சொல்லுங்க சரோஜினி. ரொம்ப உற்சாகத்தோட இருக்கிற இந்த நேரத்துல யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை பூநாகலையில் இருந்து ஜேசுதாஸ் வல்லமை போல் என்றும் சூப்பர் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். ரத்னபுரியில் இருந்து வடிவேல் நடந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? சிங்காரவத்தையிலிருந்து தினேஷ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை இனிமையான பாடல்களோடு பத்மன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்மைல் வந்திருக்கின்றார். மனைவி நதீராவிற்காக வேண்டி பாடல் வேண்டும். கே.கே.எஸ். ரோட் விக்னா ஹோட்டல்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிற தேவலை எஸ். பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கின்றார். ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகளோடு நானும் வசந்தத்தோடு தான் அப்படின்னு சொல்லி மொரியின் வந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற தேவலை வசந்தத்தின் அபிமான நேர் மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றார். இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறத இவளை மல்லிகா வந்திருக்கிறாங்க. என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா. பறக்கடுவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது நிகழ்ச்சியில் நல்லதொரு பாடல்.

வலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ஷிவானி அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: என்ன
1: பாட்டு ஸ்ரீதேவி? அந்த பறந்தாலும் அது வந்து நீங்க வந்து ராகம் சுகமானது இல்லையா ஸ்ரீதேவி கேட்கணும். இதுல வந்து அடா டுபா டுபுக்கு டபுக்குன்னு பாட்டுவோள் கமலாசன் மேல ஒரு கண்ணியா உங்களுக்கு. சரி சரி, நன்றி நன்றி.
2: அதாவது அபு, நான் ஒரு கடி
1: கேக்குவாங்க.
2: இப்ப வெளியில எல்லாம் போகும்போது வீட்டுல வளர்க்கூடிய இந்த பூனை குட்டி இருக்கு தெரியுமா?
1: பூனை
2: குட்டி வந்து இடையில
1: வரும்.
2: அப்படி வரும்போது எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அது வந்து பூனை எங்க அதுல குட்டிய பாக்க போகுதாக்கியும் பயணம் கொண்டு போகுதாக்கியும்.
2: நீங்களும் 3 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்த சூப்பரான பழம் கேட்டேன். பாடுறது சுறா திரைப்படத்துக்காக.

குத்துறனா தட.

0: வேட்டி வேட்டி வேட்டி கட்டின விஸ்வாசம் திரைப்படத்துக்காக டிமாண்ட் இசையில் சங்கர் மகாதேவன் குரல் ஒரு சூப்பரான பாடல் கிட்ட அப்படி நாங்க நிகழ்ச்சியில வந்துட்டோம். 102.6 102.8 சந்தோஷமாக
1: வேட்டி கட்டேன் சேர சொல்ல பாண்டி நீங்க சேர்த்து இப்படி கட்டுறேன் எங்க வேட்டியை மூணு நாலு பேர் இப்படி
0: கட்டுறேன்
1: ஒரு வேட்டி நாலு பேர் இப்படி கட்டுறேன்
0: பரவாயில்ல வேட்டி வேட்டி கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து
1: சேர்த்து கட்டு நாலு பேருக்கு இப்ப வேட்டி கட்டுறது
0: அது வந்து இந்த டைமிங்லாம் ரைமிங்கா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக
1: டைமிங்கோ வேட்டின்னு ஒன்று ஈகி தான் இப்படி ஒரே வேட்டி இவ்வளவு காலம் விட்டுக்கிறேமா சரி தான்
2: என்ன
1: எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்ன கவலை
2: சாப்பிட்டீங்களா
1: அவங்களோட பேசணும் தப்பா புரிஞ்சு கொள்ளப்படாய் ஸ்ரீதேவி
0: பாட்டு போடுவீங்க. சரி ஓகே, சன் ஆஃப் மகாலட்சுமி பாடு

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
5: மச்சு போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
7: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: சலோமியா சலோமியான்னு தார கூப்பிடுறாங்க ஸ்ரீதேவி.
1: சலோமியா சலோமியான்னு சொல்லிட்டு இப்போ அழைப்பில் ஒரு சத்தம் வந்துருக்காங்க. அவங்களான்
0: அவங்கள சலோமியா வைக்கலாமியா?
1: வணக்கம்.
0: சலோமியா போயிட்டுட்டாங்க.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: வணக்கம்
0: வணக்கம் சலோமியா.
2: நான் ஹரல் சந்திரா.
0: ஹரல் சந்திரா எப்படி இருக்கீங்க? நீ சலோமியா நல்லா பாடுவீங்க, கொஞ்சம் பாருங்க ரெண்டு லைன் சலோமியா.
2: கண்ணோ கார கொடி முகமோ கெழுத்தி மீனு மனமோ சென்னாத்து மீ அந்த கடவுக்கு கதையை சொல்லும் தண்ணிய கேளு பொது கதையே சொல்லும்.
0: நன்றி. பாட்டு ஊருக்கு வாரம்
2: என்ன
1: நம்பிக்கை கிராமத்துல எந்த சலோமியா பார்த்து இந்த படம் நீங்க பாடுனீங்க? அதெல்லாம் ஓபன் சொல்ல இல்லாதுமா? அப்படியா?
0: கஷ்டம் கஷ்டம். சவாலமீன் தன்னை முடிச்சிருக்காத கேஸ் ஆயிருமேனா சலோமியா? சரி நல்லா இருக்கீங்களா? இருக்கோலே
1: ஆசிக்கா இருக்கீங்க என்ன? அபுல் ஹாசன் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க இல்லையா?
0: என்கிட்ட ஆசி கொண்டதான செய்யுமேனா ஆசி?
1: அப்படி
0: சீதை அப்புறம் இன்னைக்கு என்ன கடமையிலே ஊட்டலையா?
2: மருதமலை பிரதான வீதி புட்டுக்கடை புகாரி மற்றும் கமலன் சவராஜா புகம்பெட் ரவிக்சர் சவுண்ட் சவராஜா தேவமணி டீச்சர் அனைவரையும் வணக்கம் கொண்டாருங்க.
0: புட்டுக்கடை புகாரி கேட்டு சொல்லுங்க.
1: நிகழ்ச்சியோடு 40 நிமிடம் ஆய்கொண்டு வருகின்ற பாடல் இது ராஜினி முருகன் திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: ஏ பெரியமா, ஒரே கால் வந்து போச்சா?
3: என்ன கத்துற? நான் இங்க தான் கிடக்கேன்.
2: ராசாக் பசி அல்லே கவுது. ஏதாச்சும் அள்ளி கொண்டு வந்து போடு. இன்னைக்கு உன் கையில தான் சாப்பிடணும்னு இருக்கு. குடுத்து வச்ச மாராசி. போ
3: எல்லாம் நீங்க காட்டுற செல்லாம். என்ன மாதிரி அதிகாரம் பண்றான்? இன்னைக்கு வேற எங்கேயும் வாக்கிலே உனக்கு.
2: ஒன்ன தவிர இந்த ஊர்ல எந்த சிறுக்கை பகல உலகிறா? ஒண்ணு இல்லடா சொல்லிடு. ராசா வண்டியை விட்டுற.
3: என்ன வண்டியை விடவனா? இந்தாடா பழசுதான் இருக்கு. நானும் உல வைக்கிறேன்னு சொல்லி என்னையும் முறை இல்லாம சிரிக்கின்றாத.
2: நீ எல்லாம் பொம்பளையா? வெறும் சொத்தை வச்சிட்டு போறாங்க. கடிச்சுக்க ரெண்டு உப்புக்கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட உனக்கு ஊர்ல.

0: வசந்த மகவின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும்
1: பதர்வா.
0: பதர்வாவா?
1: அப்ப என்னவா?
0: அதர்வா.
1: அதர்வா,
0: நம்ம அதர்வா. எங்க உங்க ஸ்டைல ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க பாப்பா.
1: ஹாப்பி பர்த்டே அதர்வா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இந்த நேரத்தில் எங்களோட பேசுதார் வந்து காஷி தேவி.
3: வணக்கம்.
4: அன்புள்ள சகோதரர் அவர்களுக்கும் எனது அன்பு சகோதரிக்கும் எனது இனிய மதிய நேர வணக்கம். நான் பாதுகை சின்ன தம்பி.
2: சின்ன தம்பி வணக்கம். எப்படி சின்ன தம்பி?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன் சகோதரா.
2: எப்படி இருக்கிறீங்க சகோதரா? சாப்பிட்டீங்களா ஜி தேவி?
4: இன்னும் சாப்பிடவும் இல்ல, வேலையில இருக்கேன். இப்ப
3: வேலை செய்துக்கிட்டு அப்படியே ஷோ கேட்டு இருக்கீங்களா?
4: ஓ, இப்ப நிறைய நம்ம கம்யூனிகேஷனுக்கு நிறைய ஜனம் வந்திருக்கு, அதனால அதை நிப்பாட்டி வச்சுட்டு இப்ப பேசுறேன்.
2: ஐயோ,
3: பிசினஸ் ஏமா, அப்படி நீங்க எஃப்எம் கேட்டு இருக்கீங்க அப்படியா?
2: சரி சரி, அப்புறம் சொல்லுங்கம்மா. தாரெல்லாம் மீக்க உங்களோட சேர்ந்து பாட்டுகள் கேட்க.
4: இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து ஒன்று இருக்கு சகோதரா.
2: தார் பிறந்திருக்கா சகோதரி?
4: தோட்டம் சுஜானி 18வது பிறநாளை கொண்டாடுகிறார். இவரை அப்பா ரவிச்சந்திரன், அம்மா ஈஸ்வரி, அண்ணா ரஜினிகாந்த், அக்கா தர்சினி, மச்சான் சிவகுமார், பூமிகா சின்னத்தம்பி சேர்த்துக்கொண்டு, மற்றும் தொலசுல பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா ஸ்ரீதரன், தாரங்க பிரபா அபிசரன், கிசான பிரபா நாகேந்திரன், உமாச்சந்திரன், சின்னையா மகாதேவன், மட்டக்களப்பு அமிர்தவள்ளி விஜயகுமார், அன்பர் திரவணன், விஜோசனன், ரத்தனா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, திலிக்கன், செல்வநாயகம், சுப்பையா, ஆகாஷ், ஐயா துறை, சண்முகநாதன், துரைராஜ், தேவகலா, ஆட்டோ விஸ்வநாதன், இந்திரிய ரவி, பெரிய குரியாணி வசந்தகுமார், சொக்கலிங்கம் முத்துக்குமார், அருள்மொழி, மற்றும் எத்தியாந்த சுபாஜி உள்ள சசிபர்கள், நண்பர்கள், நண்பிகள், அங்கே வேலை செய்ய அந்த அன்பு தங்கை கௌசல்யாவுக்கு ஏற்றவில்லை. நன்றி, வணக்கம்.
3: நன்றி. அப்படியே லிஸ்ட் அப்படியே மறக்காம அப்படியே வாசித்துட்டு போயிட்டாரு இல்லையா?
2: ஆமா ஆமா, பேத்திட்டார். புடியும் பேத்திட்டார். இவ்வளவு பேர் மாற பேர்.
3: நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க
2: போறேன். கேளுங்க.
3: இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க என்னன்னா, கடவுள் வந்து ஒரு கதவை மூடினா அடுத்த கதவை திறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க?
2: உங்களோட
3: இருக்கும் போது

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: மத்திய கிழக்கின் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமை குறித்து இலங்கை தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து இலங்கை கவலை வெளியிட்டுள்ளது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை மக்கள் உட்பட கணிசமான எண்ணிக்கையிலான சர்வதேச புலம்பெயர்ந்தோர் இப்பிராந்தியத்தில் வசிப்பதாகவும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் இலங்கைக்கு மிகவும் முக்கியமான விடயமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு, சிவில் உட்கட்டமைப்புகள் மற்றும் அத்தியாவசிய உலகளாவிய விநியோக சங்கிலிகளின் பாதுகாப்பு ஆகியவற்றுக்காக இலங்கை உறுதியாக நிற்பதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
3: தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக கட்சித் தலைவர்களுக்கு ஆளுநர் இன்று காலை அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பின் பேரில் ஆளுநர் அலுவலகத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயும் சென்றிருந்தார். அதன்போது ஆளுநர் விஜயிடம் சில விளக்கங்களை கேட்டுள்ளார். 113 எம்எல்ஏக்களை வைத்து எப்படி ஆட்சி அமைப்பீர்கள்? வேறு எந்த கட்சி தாவேக அரசை ஆதரிக்கும்? பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று எப்படி நம்புகின்றீர்கள்? உங்களிடம் இருக்கும் எம்எல்ஏக்களை வைத்து நிலையான அரசை அமைக்க முடியுமா? 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுங்கள். அவ்வாறு நிரூபித்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். பெரும்பான்மை கிடைத்துவிடும் எனும் ஊகத்தின் அடிப்படையில் செயல்பட முடியுமா என்று விஜயிடம் தமிழக ஆளுநர் அருளேக்கர் கேள்விகளை எழுப்பியுள்ளார். அப்போது ஆளுநரிடம் விதிமுறைகளின்படி தன்னை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பது கடந்த 24 மணி நேரத்தில் இது 2வது தடவையாகும். எமது அடுத்த மனத்தியாளச் செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டில் போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினிய அறிவிப்பாளர் அபிலாஷன் நானாவுக்கும் மற்றும் சகாரிப்பாளர் அறிவிப்பாளினிக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்.
0: அபுல் ஹாசன் பேசினதுக்கு பிறகு அவர் என்ன பெயரே மறந்துட்டார்.
2: அவர் என்ன கூட்டாளி தான், இந்த புள்ளட பேர் சிவானி, தம்பி சிவா.
1: ஆமா, நான் மறந்துட்டேன்.
2: மறக்கத்தான், இந்த பேர் உள்ள மனசுல வச்சுக்கொண்டு வேலை இல்லையே. என்ன பண்றீங்க ஊர்ல, வேலையா சும்மா இருக்கீங்களா? என்னமாய் நெசவு எல்லாம் செய்யறீங்க? அபுல் ஹாசன் ஒரு சாரம் உண்டு அப்படி இல்லையா?
1: ஊர்ல
2: எப்படி மழையா வெயிலா?
1: ஊர்ல கடும் வெயில் அடிக்கு.
2: மாற வெயிலையா?
0: எங்களை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசியே வராது.
2: பாட்டு
1: அருமையான பாடலை கேட்பதற்கு மருதமனை ராபி, வசந்தம் ராபி, எச் எல் நஜ்முடீன், பதீதீன் புகாரி ஆகியோர்
0: பாடல்தான்.
2: நன்றி சிவான். இந்த ஒருத்தர் வந்து இங்கே வாகனம் போக கூடாதுன்னு சொல்லி போட்
0: போட்டிருக்கான்.
2: ஆனா ஒருத்தர் மட்டும் போகாம நிக்கிறாராம். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கயும் போகாம இருக்கிறீங்க, இங்க வாகனம் போக கூட போட் போட்டிக்கிறாங்க, வாகனத்துக்கு தானே போட்டிக்காங்க, நீங்கயும் போவீங்கன்னு கேட்டீங்க. ஏன் அவர் போயிட்டு இல்ல?
0: மூன்று மணி வரைக்கும் கொண்டு உங்கள் மனதுக்கு
2: பூஜ்யம் ஒன்று ரெண்டு ஏழில இந்த பூஜ்யம் பூஜ்யம் ஒன்றுக்கு அப்படி மீனா பூஜ்யம் ஒன்று ரெண்டு ஏழில இந்த ஒன்று ஒன்று ஒன்றுக்கு
0: அப்படியே கால் பண்ணிட்டு பேஸ்புக் போனீங்கன்னா போஸ்டுக்கும் அந்த போஸ்ட் லைக் கமெண்ட் கமெண்ட் பார்த்து விட்டீங்கன்னா அதை நீங்க சேர்த்து கொண்டு போயிருக்கு. நாங்கள் காத்திருக்கின்றோம் பாடுறது ஜித்தன் திரிப்பதுக்காக.

0: இடங்களை திறப்பு நிரப்புக திரைப்படத்துக்காக பாடல் ஒடித்து வைக்கின்றது. என்ன சிரிப்பு
1: கூட சரியா நிரப்பு,
0: அதுதான் நீங்க நிரப்புவீங்களா நிரப்ப மாட்டீங்களா அப்படின்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணி காத்துட்டே இருந்தேன். அப்படி நீங்க வந்து நிரப்பிட்டீங்க,
1: ரொம்ப சந்தோஷம்.
0: டைம் பாக்கலாமா?
1: பாக்கத்தான் ஒண்ணு ஜி தேவி.
0: நேரம் மதியம் 1 மணி கடந்த 22 நிமிடம்.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
3: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்
1: பேசுறீங்க
0: அவர்கள் இணைத்துக்கொள்வோம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
1: தாரு
2: எனக்கு நல்லா
1: இருக்கேமா இந்த மாசமே
0: எடுக்கலாமா
2: என்ன
0: சமையல்
2: இன்னைக்கு
0: கொஞ்சம்
2: அனைவருக்காக
0: உங்களுக்கு

0: எங்கிருந்து பேசுறீங்க ஸ்ரீதேவி?
1: என்ன
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன நடக்குது? பாட்டெல்லாம்
1: முடிச்சுக்கான
0: கீழே நாங்களும் வசந்தத்தின் சார்பில் இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கஸ்தூரிக்கு. ஹேப்பி பர்த்டே.
1: நன்றி உமாசுந்தரன், நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
2: நன்றி அக்கா. நன்றி
1: அண்ணா. நன்றி
0: நன்றி.
1: கஸ்தூரி மானே கல்யாணத்தின் பாடலாம் பாடியிருப்பாங்க இல்லையா?
0: நேத்திர பாடிப்பேன். கஸ்தூரி மானே கல்யாண தேரே உமா சந்திரன் தெரியுமான்னு
1: கேட்டிப்பாரு. 3 மணி வரைக்கும் இந்த மாதிரி நேர குதகம் நிகழ்ச்சி வருகின்ற பாடல்
3: பெருசு.

0: மதி நேர குதகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1 மணி கடந்த 47 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இந்தா வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
3: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
2: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
3: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
2: என்ன பிராண்ட்?
3: நல்ல பிராண்ட் ஒன்று.
2: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: அனுசரணை மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
8: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
7: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
9: மச்சு போட்டு தாக்கு.
7: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
10: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
1: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம்
11: போடு.
12: வெறும்
11: சொத்த வச்சிட்டு போறாங்க.
0: இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும்
13: நடிகர் அதர்ரா.

0: திரை உலகின் நட்சத்திர அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
1: மற்றும் சிவானி எப்படி இருக்கீங்க? குத்துக்குளமா நிகழ்ச்சி அருமையா கேட்டு இருக்காங்களா? எந்த தோட்டம் மீனவெளியில இருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாரு. தெல்வன பழனி மற்றும் திவாகர் மனோகரன் அனைவரும் இணைத்துக்கொண்டு பாடிட்டாங்கன்னு சொல்லி
2: கட்டுவான்ல இருந்து சகுந்தலா தேவி நிர்மலா தேவி வந்திருக்கார். கே கே சிவைக்கு அண்ணன் வெங்கட கண்ணனுக்காகவும் ஒரு ஆசிக்கான பாட்டு தாங்க அபிலாஷன்னு சொல்லியிருக்காங்க.
1: அதே போன்ற அன்பான மதிநேர வணக்கம் சிவானி அபுல் ஹாசன் பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருக்குது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க.
2: சுரேந்தி வந்திருக்கார். அவர் வந்து ஆசிக்கா ஜாலி ஐகிராரம் அவட கூட்டாளிமார் ரமேஷ் கண்மணி அப்சலுக்காக ஆசிக்கான பாட்டு தாங்கன்னு சொல்லியிருக்கார்.
1: சந்தோஷமான மதிநேர வணக்கம் மதிநேர குதிரை நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம் என்று பகிர்ந்து கொண்டு பூனாகலின் ஜெயசுதாஸ் வந்திருக்கிறார். அதே போல மதுரையில இருந்து சண்முகசுதரமும் வந்திருக்கிறாரு. அதே போன்ற இனிமையான மதிநேர வணக்கங்களோடு பெரிய நீலாவணன் இருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. புவனேஸ்வரன் மங்கைகாசி வந்திருக்கிறாங்க. ஜுனைட் வந்திருக்கிறாரு. அதே போல கொழும்பு 15 இருந்து ரமேஷ் காந்த் வந்திருக்கிறாரு. இவர்கள் இணைத்துக்கூட நிகழ்ச்சியில் அடுத்தும் வைக்கிறது ஒரு இனிமையான பாடல்.

0: தமிழ்த்தமிழ் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய 34 லட்சம் பேர் இதுவரை சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன், இதன்போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 2163 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் விசேட சுற்றுவளைப்புகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் என்பன தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 187,000 மேற்பட்ட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: கேரள சட்டசபை தேர்தலில் காங் அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில், முதல்வர் பதவியை பிடிப்பதில் அக்கட்சியின் மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த வி டி சதீசனுடைய கடும் போட்டி நிலவுகிறது. இதனால் ஆட்சியை கைப்பற்றியும் கொண்டாட முடியாத நிலையில் அக்கட்சி தொண்டர்கள் குழப்பத்தில் உள்ளனர். கேரளாவில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மொத்தமாக உள்ள 140 தொகுதிகளில் காங் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணி 102 வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த இடது ஜனநாயக முன்னணி 35 இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில், தற்போது அக்கட்சியின் முதல்வர் பதவியை பிடிப்பதில் மூத்த தலைவர்களிடையே கடும் போட்டி நிலவுகிறது. எமது அடுத்த மனித செய்தியினை 4 மணிக்கும் 3 மணிக்கு பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: ஒரு சூப்பரான போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அபிள் வேற லெவல் அழகா
1: வடிவா அங்குள்ள படத்துல வந்து கலர் மேக்கப் பத்தி நம்ம அந்த பக்கம் போயிட்டு அண்ணா காக்கா தாத்தா மாமா கூட்டாளி இவங்களுக்கு பாட்டு வேணும் சொல்லி படப்படன்னு டைப் பண்ணி எங்களுக்கு போட்டீங்கன்னா டமான் எடுத்து டுமீன் போட்டு ஆசிக்கா போட்டுருவோம்.
0: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், அன்பான
0: வணக்கம்.
2: தோப்பூர்
1: அனிப்பா, எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
2: நீங்க
0: அனிபா
1: பேர்ல இருக்கவங்க அந்த மாதிரி பாட்டு மம்மட்டிய மட்டும் சொல்லி கொண்டு சிமிந்தி பதாமை பத்தி சொல்றியா? பாட்டு கேக்க
2: பாடல் கேக்குறது மத்தல் ஐயா காண்டி மற்றும் எனக்கா வேண்டியும் உங்கள் இருவருக்கா வேண்டியும் நிகழ்ச்சி காட்டி கொண்டிருக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு வேண்டியும் தாபம்.
1: சரி, பூமி ஸ்தோதி நன்றி.
2: பூமி ஸ்தோதி நன்றி நன்றி.
0: தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியாகவும் அதே போன்ற மகளிர் வழியாகவும் இருந்து கொள்ளுங்க. வருகிறது பாடல் இது மம்மட்டியான் திரைப்படத்துக்கு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வாய்க்குருசியா சாப்பாடு பாட்டு கூட்டி கொண்டு போக இது ஏறப்படே நினைச்சியா? கொடுத்தா காசு இதான் கிடைக்கும், குடுக்கிறத சாப்பிடு இல்லைன்னா கடல குஞ்சு செத்துரு.
3: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை.
4: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
6: இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும். அந்த படம்

0: ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை:
2: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: கரப்பாம்பூச்சா? யார் அந்த கரப்பாம்பூச்சி?
1: கரப்பாம்பூச்சி நம்ம அப்லாசன் சார் எங்க போயிட்டு வராரு?
2: என்ன நீ எங்க கரப்பாம்பூச்சி? நீ தம்பி தாரு சிவமூர்த்தி, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க தம்பி?
1: நல்ல சோபா இருக்க. நீங்க எங்கப்பா போயிருக்கீங்க?
2: உலகம் சுத்த வாலிபன் தானே. கொஞ்ச நாள் அந்த விஜய் அந்த கேச்சுல் கொஞ்சம் பாக்கிறதுக்கு போயிட்டு அதை செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். விஜய்
1: தெரியும்.
2: என்ன பண்றீங்க? வீட்லயா வேலையா சவாரியா? சவாரி இல்லையா?
1: சவாரி இல்லாம மாத்திர முத்துமாறாலே
2: வேலை ஆலயத்திலே வேலை செய்றீங்க, ரொம்ப சந்தோஷமையா?
1: சந்தோஷம் வேலை செஞ்சு மத்தியான லீவ் தானே?
0: டெய்லி இவங்கெல்லாம் பிரசாதத்துக்கு லைன்ல நிக்கவே தேவையில்ல.
2: இவர்கிட்ட போனா டக்குன்னு பிரசாதம் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பாருன்னு.
1: நன்றி.
2: அப்புறம் நன்றி
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: பை பை. சிவாஜி ஆகிவிட்டார்.
0: சிவாஜி பாரி தானே? சிவாஜியும் நாதா, எம்ஜிஆர் நாதா அப்படின்ற மாதிரி
2: நாகேஷா முதல்ல பாட்டு போட்டு
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 மக்கள் சூடிய மகுடமே
1: மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
2: போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: பெருமா, ஒரு கால வச்சு போச்சா?
3: ஆசாக் பசி அல்லே கவுது, ஏதாச்சும் அள்ளி கொண்டு வந்து போடு. இன்னைக்கு உன் கையில தான் சாப்பிடணும்னு இருக்கு. குடுத்து வச்ச மாராசி, போ.
4: எல்லாம் நீங்க காட்டுற செல்லாம். என்ன மாதிரி அதிகாரம் பண்றான்? இன்னைக்கு வேற எங்கேயும் வாக்கிலாக்கு உனக்கு.
2: ஒன்ன தவிர இந்த ஊர்ல எந்த சிறுக்கை பகல உள்ள வைக்கிறா? ஒண்ணு இல்ல, சொல்லிடு ராசா, வண்டிய விட்டுற.
4: என்ன வண்டிய விட வேணா? இந்தாடா பழசுதான் இருக்கு. நானும் உள வைக்கிறேன்னு சொல்லி என்னையும் முறை இல்லாம சிரிக்கின்றாத.
2: நீ எல்லாம் பொம்பளையா? வெறும் சொத்தை வச்சிட்டு போறாங்க. கடிச்சுக்க ரெண்டு உப்பு கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட உனக்கு ஊர்ல.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
1: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
3: வணக்கம்
4: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கின்யா குறிஞ்சாக்கிலிருந்தாங்க அரீனா குட்டி எல்லோரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல கொழும்பு ஐந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ் நிகழ்ச்சியோடு இணைந்ததாக ஸ்டீவன் வந்திருக்கிறாரு.
3: அன்பான மதிய நேர வணக்கம் சிவானி அபிலாஷன் பாடல்கள் எல்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள். கொழும்பு பதினாலு முன்தாஜ் பேகம் டாட்டா வந்தாங்க.
4: சந்தோஷமான மதி நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக இந்துகளின் அரசு வந்திருக்கிறார். அதே போல நிஷா வந்திருக்காங்க மாவட்ட நிலையில இருந்து. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சி சும்மா வேற லெவல சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லி சமயமலை சிங்காரவத்தை சேர்ந்த டி கே தினேஷ் வந்திருக்கிறாரு. நல்ல பாடல் உண்டு தாங்க அப்படின்னு சொல்லி அபுல் கிட்ட கேட்டிருக்கிறாரு.
3: உங்களுக்கு இல்லாத பாட்டு வேலை நவீன் வந்தியார் மதிய நேர வணக்கம் இருவருக்கும் பாடல்கள் எல்லாம் சூப்பர் அட்டன் அந்தோணி மலையில இருந்து வந்தீங்க.
4: மதிநேர வணக்கம் மதிநேர குதுகம் நிகழ்ச்சியில் நாங்கள் விழுந்திருக்கின்றோம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாட விரும்பி கேட்டு ஆரம்பத்தில் இதே ரத்னம் வந்திருக்கிறாரு. அதே போன்று செங்கடியிலிருந்து சக்கில சந்திரசேகரும் வந்திருக்கிறாங்க.
3: அதே மாதிரி எங்கிட்ட கூட்டாளிமார் வந்தீங்க. எங்கிட்ட பொக்கோல் எல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆஜிகான கொழும்பு ரெண்டு ஞானசேகமணி புஷ்பராணி எங்க அரித்ரா சஞ்சய் இவங்களுக்காக ஒரு ஆஜிகான பாட்டுன்னு தாங்கன்னு சொல்லிக்காங்க.
4: அதே போன்று சந்தோஷமான வணக்கங்களோடு தர்மேந்திரன் வந்திருக்க கொழும்பு 11 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். சந்திரன் சிவபாலன் மகேந்திரன் பிரசங்கி ராகவினா ரிபாத் அபிஷா வீரகோன் அதே போன்று மினி டினுஷிகா மற்றும் பீஷிலா மித்ரிஷா இருஷா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்காரு. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும்
5: என்ன
4: தெரியுமா, நாங்க பாடல் கேக்குறதுக்கு முதல்ல இன்னும் கொஞ்சம் சொந்தங்களை இணைத்துக் கொள்வோமே.
3: நீங்க
4: பாடுறத கேட்ட உடனே நீங்க பேசுறத கேட்ட உடனே நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க.

0: நிகழ்ச்சியிருக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சி இந்த விடைபெற்று செல்ல போகின்றோம். இன்றினாலும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை அன்புசனங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக நீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சிக்காக
1: உங்களுடன்
0: அஸ்வின் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றோம். நாங்கள்
1: நான்
0: என்றென்றும் உங்கள் அன்பினார் ஜெஷிபானி. நன்றி சொன்னங்களே.

நன்றி சிவானி, நன்றி கபல்ஹாசன். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து மாலை 5 மணி வரை இணைந்திருக்கலாம் பஸ்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நீர் இப்போது மாலை 3 மணி.

0: சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆதுரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டில் நீண்டகாலமாக தாமதமடைந்துள்ள வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் பணிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வாகன இலக்கு தகடுகளை அச்சிடுவதற்காக புதிய நிறுவனம் ஒன்றுக்கு விலை மனு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வை ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி அந்த நிறுவனத்துடன் கையெழுத்திடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளின்படி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட நாளிலிருந்து 3 மாத காலத்துக்குள் அச்சிடும் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கமைய ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குள் வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் பணிகளை அந்த நிறுவனத்தினால் மீள ஆரம்பிக்க முடியும் என பிரதி அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழக மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை மக்கள் எந்த கட்சிக்கும் வழங்கவில்லை. இந்த முடிவு தமிழக வரலாற்றில் முன்னெப்போதும் நிகழாதது. திமுக தலைவர் ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று அறிவித்திருக்கிறார். அவரது அரசியல் முதிர்ச்சியை நான் மதிக்கிறேன். இப்போது அரசியலமைப்பு பொறுப்பில் இருப்பவர்களும் அதே கடமையை நிறைவேற்ற வேண்டும் என நடிகர் கமல்ஹாசன் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனத்தாள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
0: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆதுரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல். இசை புயலின் இசையில் காதல் தேசம் திரைப்படத்துக்காக அளித்து போய் இந்த நேரபி போது 3:11 நிமிடம் ஆகின்றது. வசனத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு உற்சாகமாக இணைந்திருக்கிற இந்த நேரம் தொடர்ந்தும் என்னோட வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இன்றைய பொழுதும் வசனத்தின் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது அஸ்வின் வந்திருக்கிறார். வணக்கம் அஸ்வின்.
1: இல்ல அந்த வேட தவிர்த்து இருக்கலாமே.
0: சரி சொல்லிருக்கலாம். சரி சரி, இருந்தாலும் வந்து கஷ்டப்படுத்திட்டேனா ஆரம்பத்திலே.
1: இல்ல இல்ல, வளமையா படுத்துறது பழகி போச்சுன்னா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். முதல்ல வணக்கம் ருஃபினா, சொந்தங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம். இன்றைக்குமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா,
0: முக்கியமான பல விடயங்கள். வளமை போலவே இன்றைய போட்டு தாக்க நிகழ்ச்சி அப்படியே நாங்க போட்டு தாக்க போறோம். இவை மாலை 5 மணி வரையும் நீங்களும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இனிமையான பாடல்களோடு.
1: நிச்சயமா, பாடல்கள் மற்றும் செய்திகள், குட்டி ஸ்டோரி, அப்படி விளையாட்டு செய்தி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பொறுமையாக அப்படி 5 மணி வரைக்கும் இருந்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே கேட்கலாம்.
0: சரி ஓகே, அப்படின்ற நேரம் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது. இது ஆசை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல். ஆமா, தெரிசி தென்ற தீபாவின் இசையில் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்களை இந்த பாடலும் மட்டும் கேட்டு பார்க்கலாமா?

0: சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட. அப்படி போட்டு தாக்குறதுக்கு ரெடியா ஆயுதங்களோட வந்திருக்கிறாங்க ருஃபினா.
1: சரி, நானும் அஸ்வின் ரெண்டு பேரும் தான். சரி, ஒரு முக்கியமான விடயம் ஆரம்பத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்வின், தெனியாய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுல வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னு சொன்னா பரவிட்டு இன்ஃபுளுன்சா அறிகுறிகளை கொண்ட வைரஸ் தொற்று காரணமா வந்து 4 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்காம். சரி, பாடசாலை மாணவர்களுக்கிடையே வந்து இந்த வைரஸ் தொற்று பரவுவதை வந்து கட்டுப்படுத்துற நோக்கில தான் இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிறந்த நடவடிக்கை இது. தேசிய பாடசாலை, தெனியாய புனித மத்தேயு பாடசாலை, தெனியாய ராஜபக்ஷ வித்தியாலயம், அதே போல பல்லேகம சித்தார்த்த ஆரம்ப பாடசாலை ஆகியவற்றுக்கு தான் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே. தென் மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் ஆலோசனைக்கு அமைய இந்த விடுமுறை வந்து வழங்கப்பட்டிருக்கு. எனவே வந்து இவ்வாறானது ஒரு சிறந்ததொரு தீர்வு. இது வந்து பாடசாலைகள் முழுவதும் இல்லாவிட்டால் எல்லோருக்கும்
0: பரவக்கூடும். 30 வரையான பாடசாலை பேருந்துகளையும் வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த தொற்று காரணமாக, தொற்று பரவலை தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய தினம் நள்ளிரவு முதல் ரைஸ், பிரியாணி மற்றும் நாசிக்குரியங்க ஆகிய உணவு வகைகளுடைய விலை அதிகரிக்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில் 25 ரூபாவினால் உணவுகளுடைய விலை அதிகரிக்கப்படவிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். சிற்றுந்துச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் ஹர்சன ருஷான் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். அத்தோடு லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தி நடத்தப்படக்கூடிய சிற்றுந்துச்சாலைகளில் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலைகளும் கூட அதிகரிக்க. இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த ஹர்ஷன், சுமார் 25% தொடக்கம் 30% வரையான சிற்றுச்சாலைகள் லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்துவதாகவும், தற்போதுள்ள நிலையில் அவர்களால் இந்த எரிவாயுவின் விலையை தாங்கிக் கொள்ள முடியாதுள்ளதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தக்கூடிய சிற்றுச்சாலைகளில் ஒரு சாதாரண தேநீரின் விலை 5 ரூபாவாலும் பால் தேநீரின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு சிற்றுண்டி வகைகளுடைய விலைகள் 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் முட்டை ரொட்டி மற்றும் பரோட்டாக்களின் விலைகளில் மாற்றம் இல்லை என அவர் தெரிவித்திருக்கார். அப்ப நம்ம இனி பரோட்டா சாப்பிடுவேன் அருபினா.
1: சரி, ஓகே. என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வின், வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க உணவு பொருட்கள், அதாவது உணவுகளின் விலை வந்து குறையாதா
0: நான் கூட்டிட்டு தான் இருக்க முடியும்.
1: கண்டிப்பா. சரி, ஓகே. அனைவரும் கருத்தில் கொள்ளுங்க. அதாவது வந்து வீட்டுல நாங்க தயாரிக்கிற உணவுகளை வந்து
0: உணவக உரிமையாளர்கள் போட்டு
1: உண்மையை நாங்க சொல்லி இருக்கோம் அவ்வளவுதானே. சரி, இருந்தாலும் வந்து வீட்டுல இருந்து உணவர்கள் எல்லாம் கொண்டு வர முடியாதவங்க வந்து இப்படி எரிவாயு விலை அதிகரிப்பு தான் முக்கிய காரணமாக இருக்கு விலை ஏற்றத்திற்கு. சரி, இதே போல இன்னும் பல முக்கியமான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருப்போம் வசந்தத்தின்
0: போட்டு தாக்கு.

0: தெரியாதவன் டாரும் இல்லை. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செங்கீகன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இதை வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சொன்னா பில்ல நானா கிட்ட தான் கேட்கணும். பில்ல நானா என்ன செய்யலாம்?
1: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.
3: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். பிரியமுடன் திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒளிவோம். இந்த திரைப்படம் பாத்துருக்கீங்களா அஸ்வின்?
1: அதை பார்க்காம எப்படி ரஃபீனா?
0: நடிகை கௌஷல்யா ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ஐபோன்களின் புதிய சேர்க்கை நுண்ணறிவு அம்சங்கள் குறித்து தவறான வாக்குறுதிகளை வந்து வழங்கியதாக தொடரப்பட்ட வழக்கை தீர்க்க வந்து ஆப்பிள் நிறுவனம் இருக்கு இல்லையா, நிறுவனம் வந்து 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து இழப்பீடாக வழங்க ஒப்புக்கொண்டிருக்கிறதா வந்து பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கு. சரியா, கடந்த ஆண்டு வந்து ஆப்பிள் நிறுவனத்துக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த கூட்டு நடவடிக்கை வழக்கில் வந்து நிறுவனம் தனது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சீக்குரல் உதவியாளர் குறித்து பொய்யான விளம்பரங்களை வந்து மேற்கொண்டதாக வந்து குற்றம் சாட்டப்பட்டது ஒரு முக்கியமான விடயமாக இப்ப வெளியாகி இருக்கு.
1: சரி, அது மட்டுமில்லாம மற்றொரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய நாள் வானிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா, இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தினுடைய கீழ்மட்டத்தில் தென்படக்கூடிய தளம்பல் நிலை காரணமாக நாடு முழுவதும் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகலுக்கு பின்னர் அல்லது அதன் இரவு பொழுதுகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்திய கூறியிருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. வடக்கு, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும், அத்துடன் காலி, மாத்திரை மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகிறது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் சபரகம்பு மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் கொழும்பு, கம்பகா, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் பகல் மற்றும் இரவு வேளைகளில் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். வெப்பநிலை இருக்குமா, வெப்பநிலைக்கு பிற்பாடுதான் மழை உண்டரக்கூடிய சாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனிடையே பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்க தினம் தினம் சொல்லிக்கொண்டு
0: சொல்றது இதுதான். சரி, மழை காலங்கள்ல இடி மின்னல் நிறங்களை வந்து வெளியில போறது முற்றாக தவிர்த்துக் கொள்ளணும். வீட்டுல இருந்தாலும் கூட மின் உபகரணங்களை வந்து நீங்க கையாள்வதை குறைத்துக் கொண்டால்
1: நல்லது. அந்த கொழும்பு பக்கம் எல்லாம் வந்து இன்றைக்கு வந்து சரியான வெப்பம் உணரப்படுமா பகல் வேளையில, அதனால வந்து அதிகமா தண்ணி குடிங்க, வெளியில போகும்போது சன்கிரீம் போடுங்க. அப்படியா?
0: சரி, ஓகே. என்ன அஸ்வின்? சரி, ஓகே. கிரீம் கிரீம் கிரீம் அதுலயே தான் நீங்க இருக்கீங்க. அதை தாண்டி வெளியில போகும்போது வந்து குடை எடுத்துக்கொண்டு போங்க.
1: கண்ட கண்ட கிரீம் பூசி முகத்துக்கு எடுத்துக்காதீங்க.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: பொம்பளையா
3: வெறும் சொத்தை வச்சுட்டு போறாங்க, கடிச்சுக்க ரெண்டு உப்பு கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட உனக்கு கூறல.
4: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
1: நடிகர் அதர்வா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 3:45 நிமிடமாகிற இந்த நேரம் அடுத்தும் இரண்டு முக்கியமான விடயங்கள்.
3: அதுக்கு முதல்ல தூங்க விடலையே தூங்க விடலையேன்னு யார தூங்க விடாம செஞ்சீங்க ரூபினா?
2: கேள்வி கேக்குறீங்க பாருங்க,
3: கேக்குறீங்க பாருங்க, எப்படி ஆக்களுக்கு முன்னால இதெல்லாம் சொல்றது? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து டெய்லி பாத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் தங்கத்தினுடைய விலை.
2: ஆமா, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க தங்கத்தின் விலை இன்னைக்காவது குறையுமா, வரும் காலங்களில் அப்படியே குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி
3: நாங்களும் நக வேண்டுமா?
2: இன்னைக்கு வேணா சில நேரங்களை குறையலாம், சில நேரங்கள்ல, ஆனா இனி குறையாது,
3: இனி குறையாது வாய்ப்பு இல்ல. சார், 24 கரட் 1 கிராம் தங்கத்தினுடைய விலை ₹49,080 பதிவாக இருக்கிறது. 24 கரட் 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கத்தினுடைய விலை ₹3,92,600 பதிவாக இருக்கக்கூடிய அதே நேரம், 22 கரட் 1 கிராம் தங்கத்தினுடைய விலை ₹44,990 ஆக பதிவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 22 கரட் 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கத்தினுடைய விலை ₹3,59,950 ஆக பதிவாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், 21 கரட் 1 கிராம் தங்கத்தினுடைய விலை ₹42,950 ஆக பதிவாக இருக்கிறது. அதே நேரம் 21 கரட் 1 பவுன் தங்கத்தினுடைய விலை ₹3,43,600 ஆக பதிவாக இருக்கிறது.
2: சரி, ஒரு முக்கியமான விடயம். எனவே நேர் சொந்தங்கள் லட்சுமி பாத்தீங்கன்னு சொன்னா டெய்லி வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க தங்கத்தின் விலை நிலவரங்கள். இந்த நேரத்துல அடுத்து ஒரு முக்கியமான விடயம் நிகழ்ச்சியின் வாயிலாக என்ன அப்படின்னு சொன்னா, ஓமான் வளைகுடாவில் வந்து ஈரானிய கொடியுடன் சென்ற ஏம்ரி ஹஸ்னா என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் மீது வந்து அமெரிக்கா படைகள் வந்து அஸ்வின் பாத்தீங்கன்னு சொன்னா தாக்குதல் நடத்தி அதனை வந்து முடக்கி இருக்கிறதாக வந்து அமெரிக்க மத்திய கட்டளை மையம் வந்து சொல்லியிருக்கு. அமெரிக்காவின் தடையை மீறி ஈரான் துறைமுகம் நோக்கி செல்ல முயன்ற இந்த கப்பலுக்கு வந்து பல முறை வந்து எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டும் அது வந்து அவங்க பின்பற்றல. அதனை தொடர்ந்து தான் கடற்படை விமானத்தில் இருந்த பீரங்கி மூலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமெரிக்க படைகள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த அதன் செயலுக்க செய்திருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறமா வந்து ஹஸ்னா கப்பல் இனி ஈரான் நோக்கி செல்லாது என்றும் ஈரான் துறைமுகங்களுக்குள் வந்து நுழையவோ அல்லப்படுகிறேன்னு சொன்னா அங்கிருந்து புறப்படவோ முயலும் கப்பல்களுக்கு எதிரான அமெரிக்கா வந்து தடை தொடர்ந்து முழுமையாக செயல்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ராணுவம் வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. சரி, நானும் பொறுத்திருந்து பார்க்கலாம்
3: என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள்

0: விளையாட்டு செய்திகள். 2012 கிரீஸ் நாடு கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி இருந்ததை அறிந்திருந்தும் அந்த நாட்டின் பிணைமுறை பத்திரங்களை கொள்வனவு செய்ததன் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு 184 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவால் கப்ராலுக்கு எதிராக லஞ்ச ஊழல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு மீண்டும் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. 3 மாத காலத்துக்குள் 100 மில்லியன் ரூபாய் பணத்தை வைப்பு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை மீறியதன் காரணமாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 67(5) கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 100 மில்லியன் ரூபாய் பணத்தை வைப்பு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் முன்னைய வழக்கை மீளப்பெறுவதற்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது. எனினும் குறித்த உடன்படிக்கையின்படி நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் அந்த பணத்தை வைப்பு செய்து நிபந்தனையை நிறைவேற்ற தவறியதால் தற்போது மீண்டும் மேல்நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் உடனடியாக அழைக்க வேண்டும் என தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அமைதியை பேணும் வகையில் செயல்பட்டு வரும் சூழலில் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் இந்த எச்சரிக்கை அறிக்கையை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனத்தியாளர் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை.

0: கிறிஸ்தா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான காதல் பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறேன். போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது மாலை 4 மணி 10 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்த எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த ஸ்டோரி என்ன ஸ்டோரி?
1: குட்டி ஸ்டோரி.
0: சரி, கேட்டு பார்க்கலாமா? ஓகே.
2: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
3: துறவி ஒருவர் இருந்தார். யார் எப்படி அவமானப்படுத்தினாலும், யார் என்ன திட்டு தீர்த்தாலும் எந்த விதத்திலும் கோபப்பட மாட்டார். கோபமே வராது அந்த துறவிக்கு. அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஒரு சிஷ்யருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. துறவி விளக்கினார், ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம். அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்த போது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு. இப்படி அஜாக்கிரதையாக முட்டவிட்டது யாரென்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது ஒரு வெட்டு படகு. காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதியிருந்தது. என் கோபத்தினை அந்த வெட்டு படகிடம் காட்டி என்ன பயன்? யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் நினைவுக்கு வரும். இதுவும் வெட்டு படகுதான் என்று அமைதியாகி விடுவேன். ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம் என விளக்கம் அளித்தார். இப்படித்தான் நாங்களும் பல வேலைகளில் இருக்கிறோம். வெற்று படகுகளிடம் எங்களுடைய கோபத்தை காட்டி எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது என்பதை உணர்ந்துவிட்டால் வாழ்க்கை சிறக்கும்.
4: புதுமைகளோடு

0: நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துக்காக நம்ம பெற்ற ஒரு அருமையான பாடல் கேட்டு இருக்கோம். அஸ்வின், நீங்க யாராவது நினைத்தீங்க
1: நினைக்கல
0: கனவுல கூட?
1: என் காதல் தேடிடும் காதல் நீதான், நீங்க இல்ல பாட்டுல வந்து வரிகள் அழகான வரிகள்
0: அப்படின்னு சொல்றீங்க. சரி சரி, ஓகே. சிரிப்பெல்லாம் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு.
1: அப்படியா? நீங்களும் ஆளே ரொம்ப சூப்பரா தான் இருக்கீங்க.
0: என்ன நடக்குது?
1: சும்மா பேச்சுக்கு சொன்னேன், நம்ப கூடாது.
0: ஆமா ஆமா, சரி ஓகே. அஸ்வி, போட்டு தாக்கு நிகழ்ச்சியில வந்து இப்ப நாங்க அடுத்து ஒரு முக்கியமான விடயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கச்சா எண்ணெய் விலைகள் தொடர்ந்து வந்து வீழ்ச்சி அடைந்துட்டு இருக்கிறதால வந்து அஸ்வின், சில முக்கிய கச்சா எண்ணெய் வகைகளின் விலையில் வந்து 100 அமெரிக்க டாலர்களுக்கும் கீழ் குறைந்திருக்கிறதா வந்து சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வந்து வெளியாகி இருக்கு. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பாத்தீங்கன்னா, கடந்த 3 ஆண்டுகள்ல வந்து பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் தொடர்பாக சுமார் 12,000 முறைப்பாடுகள் வந்து கிடைத்திருக்கிறதா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முக்கியமான முடியுமோ.
1: சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரான்சினுடைய முன்னாள் ஜனாதிபதியான நிக்கோலஸ் சார்கோசி பல்வேறு ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில், ஒரு வழக்கில் அவர் காலில் அணியக்கூடிய அந்த மின்னணு பட்டை அணிவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு பட்டை அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், வீட்டு காவலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அவர்கள் எங்கே போறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக, அதை ட்ரெக் பண்றதுக்காக காலில் மாட்டக்கூடிய ஒரு GPS டிவைஸ் தான் அந்த மின்னணு பட்டை. சிறைக்கு போகாம வீட்டிலேயே தண்டனை அனுபவிக்க இதனை வந்து காலில் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சார்கோசிக்கு முதல் வழக்கில் இதை போட்டிருந்தாங்க, இப்போ இரண்டாவது வழக்கில் இதுல இருந்து தப்பிச்சிருக்கிறார். 2007 சார்கோசி ஜனாதிபதி தேர்தலில் போட்டிக்கிட்ட போது தேர்தல் பிரச்சார செலவுகளுக்காக லிபியா நாட்டின் சர்வாதிகாரியான முஅமர் அல் கடாபி சார்கோசிக்கு பல மில்லியன் யூரோக்கள் பணம் கொடுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு வழக்கு நடந்து வந்தது. சார்கோசி வழக்கில் அவர் மீதான சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டு மட்டும்தான் உண்மை என முடிவு செய்த நீதிமன்றம் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை தொடர்ந்து அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் 3.5 வாரங்களில் அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார். இந்த நிலையில் தான் 2012 மீண்டும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த முயற்சியின் போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பணம் செலவு செய்ததாகவும் அதனை மூடி மறைக்க முயன்றதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டப்பட்டிருந்தது. அது தொடர்பான வழக்கொன்று நடந்துவிடக்கூடிய நிலையில் அந்த வழக்கில் அவர் காலில் மின்னணு பட்டை அணிய தேவையில்லை என நீதிமன்றம் இப்போது கூறியிருக்கிறது. சார்கோசிக்கு 71 வயதாகிறது. ஆகவே அவரது வயதினை காரணம் காட்டித்தான் அவர் அந்த காலில் அணியக்கூடிய மின்னணு பட்டை அணிய தேவையில்லை என நீதிமன்றம் முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது.

0: தெரியாதவன் தாரும் இல்ல. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சொன்னா பில்லா நானா கிட்ட தான் கேட்கணும். பில்லா நானா என்ன செய்யலாம்?
1: வர ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.
3: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
4: கேள்விப்பட்டிருக்க, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு வசந்த வெப்பங்களுடைய செய்திகளோடு, அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விடயங்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. நிறைய நாளிலும் முக்கியமான பல்வேறுபட்ட பேசப்படக்கூடிய பேச வேண்டிய விடயங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றிய போதிலும் 118 இடங்கள் தேவைப்படுகின்றன. இந்த நிலையில் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கைகோர்த்ததில் 5 இடங்கள் கிடைத்திருந்தன. மேலும் 6 இடங்கள் தேவைப்படுவதால் ஆளுநர் 118 எம்எல்ஏக்கள் பெயர் பட்டியலை கொண்டு வந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதனால் விஜய் இன்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் ஆளுநரை சந்திக்க விஜய் முயற்சி இழைக்க வேண்டும் என வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட பெரும்பான்மை ஆதரவை நிரூபித்த பின்னர் தான் முதலமைச்சராக பதவியேற்க அழைக்கப்படுவார் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகர் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் அரசமைப்பதில் நிலவரக்கூடிய இழுபறிக்கு மத்தியில் குறித்த அறிக்கை வெளியாகியிருந்தது. மாநிலத்தில் ஒரு நிலையான அரசின் அவசியத்தை வலியுறுத்திய ஆளுநர் தேவையான பெரும்பான்மை ஆதரவு முறையாக நிரூபிக்கப்படும் வரை அடுத்தகட்ட நடவடிக்கைகளை எடுக்கப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார்.

பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

0: செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வெறும்
3: சொத்தை வச்சிட்டு போறாங்க. கடிச்சுக்க ரெண்டு உப்பு கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: போடுதாக்கு நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக பல்வேறுபட்ட விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் முக்கியமான பல விடயங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 40 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வர கிடைத்த ஒரு புதிய வாய்ப்பு என்ற ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், 40 நாடுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். சுற்றுலாவை மேம்படுத்துவது இன்றியமையாதது, அதன்படி குடிவரவு மற்றும் குடியகர்வு சட்டம் திருத்தப்பட்டு 40 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய அனுமதி வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முறை 6 மாதங்களுக்கு பிறகு மறு ஆய்வு செய்யப்படும் என்றும், இதை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியிருந்தார். ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பஹ்ரைன், பெலாரஸ், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, பின்லாந்து, பிரான்ஸ், இந்தியா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, கஜகஸ்தான், குவைத், மலேசியா, நேபாளம், நெதர்லாந்து, நியூசிலாந்து, ஸ்வீடன், பாகிஸ்தான், கத்தார், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்கொரியா, சுவிட்சர்லாந்து, துருக்கி மற்றும் இவை உள்ளிட்ட 40 நாடுகளுக்கு 30 நாள் இலவச சுற்றுலா விசாக்களை இது வழங்கும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையில் இதை செயல்படுத்த நாங்கள் விரும்பவில்லை, எனவேதான் மின்னணு பயண அனுமதிகளை நாங்கள் கட்டாயமாக்கியிருக்கிறோம், அதன் மூலமாகவே விசாக்கள் பெறப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டு பக்கமாக போனோம் அப்படின்னு சொன்னால், 2026 ஆண்டு IPL தொடரில் தனது அதிரடி பெட்டிங்கால் ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைத்த 15 வயது சிறுவன் வைபவ் சூரியவன்சி இப்போது ஒரு விசித்திரமான சட்ட சிக்கலில் சிக்கியிருக்கிறார். மைதானத்தில் பவுண்டரிகளை துரத்திய இவரை இப்போது காவல் நிலையம் வரை இழுக்க ஒரு சமூக ஆர்வலர் முயற்சி செய்து வருவது கிரிக்கெட் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் வைபவ் சூரியவன்சி மீது கர்நாடகாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் CM சிவகுமார் நாயக் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். வணிக ரீதியான ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் தொடரில் 18 வயதுக்குட்பட்ட சிறுவனை விளையாட அனுமதிப்பது குழந்தை தொழிலாளர் என்ற சட்டத்துக்கு எதிரானது என்று அவர் தனது புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக வைபவ் மற்றும் IPL நிர்வாகம் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த தகவல் வெளியானதும் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். திறமைக்கு வயது கிடையாது. ஒரு சிறுவன் தனது திறமையால் ஒரு இடத்தை எட்டும் போது அது வாய்ப்பு என்று சொல்ல வேண்டுமே தவிர சுரண்டல் என்று சொல்லக்கூடாது என ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வரக்கூடிய சம்பவங்களும் பதிவாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் பார்த்திவ் படேல் போன்ற ஜாம்பவான்கள் மிகச்சிறிய வயதிலேயே சர்வதேச கிரிக்கெட்டுக்கு வந்தபோது எழாத இந்த சர்ச்சைகள் எல்லாம் இப்போது ஏன் எழுகிறது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். சட்ட ரீதியாக பார்த்தால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் 2020 ஆண்டில் ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருந்தார்கள். அதன்படி ஒரு வீரர் சர்வதேச போட்டிகளில் விளையாட குறைந்தது 15 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். வைபவ் சூரியவன்சிக்கு தற்போது 15 வயது முடிந்துவிட்டிருக்கிறது. அவர் விளையாடுவதில் சர்வதேச விதிகளின்படி எந்த தடையும் இல்லை. மேலும் இதுபோன்ற உள்ளூர் T20 லீக் போட்டிகளுக்கு அந்தந்த நாட்டு கிரிக்கெட் வாரியங்களை முடிவெடுக்கலாம். நடப்பு IPL தொடரில் வைபவ் சூரியவன்சி ஒரு சூறாவளியாகத்தான் பலம் பெறுகிறார். இதுவரை 10 போட்டிகளில் விளையாடக்கூடிய அவர் 40 சராசரியுடன் 400 ரன்களை குவித்திருக்கிறார். இதில் அவரது ஸ்ட்ரைட் ரேட் 237 என்பது மலைக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆரஞ்சு தொப்பிக்கான பந்தயத்தில் முன்னணியில் இருக்கும் இவரை போன்ற இளம் திறமைகளை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக சட்ட சிக்கல்களில் இழுப்பது சரியானதல்ல என்பதே கிரிக்கெட் ஆர்வலர்கள் பலரும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. சரி, இவ்வளவு நேரமும் போட்டுதாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகிறார்கள் RJ சிவா மற்றும் RJ ஆனந்தி.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 01128064012.

0: முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்ததன் பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்திரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தபோது லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அதன் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் பிணையை ரத்து செய்யுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. கபில சந்திரசேனவின் பிணையை ரத்து செய்து வழக்கு விசாரணை முடியும் வரை அவரை மீளவும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஆணைக்குழு கோரிக்கை விடுத்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கலில் சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஆட்சி அமைக்க ஆதரவளிக்குமாறு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்து தமிழக வெற்றிக்கழக இணைப்பு பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனுடன் தமிழக வெற்றிக்கழக இணைப்பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இதன்போது ஆட்சி அமைக்க ஆதரவு கோரும் கடிதத்தை அவரிடம் வழங்கியுள்ளார். அதன் பிறகு ஊடகவியலாளர்களிடம் அவர் உரையாற்றியபோது ஏற்கனவே மின்னஞ்சல் மூலமாக ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியதாகவும் தற்போது அந்த கடிதத்தை நேரில் சந்தித்துக் கொடுத்ததாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிக்கு ஆலோசித்து முடிவை சொல்வார்கள் எனவும் சட்டப்படி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள கட்சிக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக்கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: 8 கோடி தண்டனை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை

0: ஏடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

FM 102.6, 102.8.

0: நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது. வணக்கம் வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். 9 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
0: எஸ், 102.6 102.8 சந்தோஷமாக உங்களுக்காக வசந்தம் எக்ஸ்பிரஸ் தாரத்துக்காக நாங்க வந்துட்டோம். கேட்கறதுக்காக நீங்களும் ரெடி ஆயிருப்பீங்க. எல்லாரும் இங்கால பக்கம் வந்து ஆஜராங்க. கால் பண்ணுங்க 011-2-7-75-00-1 அப்படி இல்லாடி 011-2-7-75-00-1. ஆனந்தி, நீங்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்த உண்டு வெளியில வந்துட்டு.
1: என்னது
0: எங்களுடைய ஷோ போஸ்ட்?
1: அப்படியா?
0: ஆமா, பாத்தீங்களா? வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அவருடைய பாடல்களை நிறைய கேட்டுக்கொண்டிருக்காங்க. தாங்க தாங்க தாங்க அப்படின்னு சொல்லி தாங்க அப்படின்னா எஸ் தாங்க தாங்க தாங்க சொல்லி
1: பாத்தீங்கன்னா காலையில இருந்து நம்ம வசந்த மாலையில அவருடைய பாடல்கள் வந்து ஸ்டார் சாங்கா போயிருக்கும். கண்டிப்பா போயிருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, போட்டது நீங்க தானே. போகாம இருக்குமா? யார ஐயா வீல் அடிக்கிறீங்க? சரி, ஓகே. சோ நீங்களும் அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உச்சார உறவினர்கள் நண்பர்கள் யார் இன்றைய தினம் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடினாலும் அவர்களுக்காகவும் நீங்க வந்து பாடல் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க பக்கம் ஓடிவாங்க. உங்களுக்காக நாங்கள் பாடல் தாரத்துக்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் வேற லெவல்ல சும்மா காமெடியா பேசி உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காகவும் நாங்க காத்துட்டு இருக்கோம். 9 மணி வரைக்கும் சிவா மற்றும் ஆனந்தி. சரி, பாட்டு போட்டதுக்கு

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நிறமாலை 5:15.
2: மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM. மக்கள் சூடிய மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantam Express with Shiva and Anandi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க வசந்தம் எஃப்எம்ல 102.6 மட்டில் சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கீங்க.
2: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்த மேலோ. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாருது? சின்னையா மகாதேவன். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய அழைப்பில் வந்து ஏதோ சிக்கலாக விளங்குகிறது.
1: ஆமா,
2: ரொம்ப சிக்கலா இருக்கு. இடியாப்ப சிக்கல மாதிரி இருக்கு.
1: எனக்கா?
2: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ஒரு மாசம் கழிச்சு. சரி, ஓகே. நன்றி
3: நன்றி நன்றி.
1: அப்புறம்
2: சரி, ரொம்ப நன்றி. சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க? ஹலோ. சரி, அவருடைய அழைப்பில் வந்து ரொம்ப சிக்கலா இருந்திருக்கு.
1: ஓகே, என்ன பிரச்சனை தெரியல. நான் அவர் பேசுறது எங்களுக்கு வந்து கிளியரா கேட்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. தொடர்ந்து நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. சைபர் 1 1 2 1 3 5 0 0 1
2: அப்படின்னு 1 1 2 1 7 5 1 1 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும்.
1: இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நடிகர் அதர்வா அவர்களுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக அடுத்ததாக வருது. சோ அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வசந்தம் எக்ஸ்பிரஸ் சார்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நீரமாலை 5:30
2: The best live music streaming in Sri Lanka. Wasn't the FM, the FM 102.6, 102.8.
3: Why can't you just have a little bit of good to go to Bala? The airplane and Chia. Go to Takasi Tangarigo. Good to cross up with a little Kadalogu is at the
4: end. Arkatil Karakal in Puikali Nambi. ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
5: அபிலாஷன் சின்ன தெரியாதவன் தாரும் இல்லை. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சின்ன பில்லா நானா கிட்டத்தான் கேட்கணும். பில்லா நானா என்ன செய்யலாம்?
6: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
7: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுல் ஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: Party Mode. Was Anthem Express. Was Anthem Express. On Was Anthem FM. With Shiva and Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க வசந்தம் எஃப்எம்ல
2: 102.6 102.8 அலைவரிசையினுடாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க.
1: சரி ஓகே, நீங்க தொடர்ந்து கால் பண்ண முடியும் 0712-2775-0001 கப்டிலடிக்கு 0712-2775-111 கால் பண்ணீங்க அப்படின்னு எங்களோட பேச முடியும். 9ஆம் தேதி வாராராமே
2: யாரு
1: விஜய்
2: நிறைய
1: பேர் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, அதாலயே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
2: வணக்கம் இருவருக்கும், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பலாங்கொடையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா சிவா அண்ணா இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி சண்முகநாதன் மதுரையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு.
1: ஓகே, இனிமையான வணக்கங்கள், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல பாடல் தாங்க எஸ் பரமானந்தன் கிளவட்டின் பிரிவு ஹெட்டன்ல இருந்து வந்திருக்காரு. அது மாதிரி சந்திரகுமார் அந்தோனியம்மா செல்லக்குட்டி லுக்ஷி சந்திர நாகராஜா ஜெயம்மா காரோன் வசந்தகுமார் சேம்குமார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேரை இணைத்து கொண்டு பதுலையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக ஒரு சொந்தம் வந்திருக்கிறாங்க. அன்பான இனிய மாலை பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்காராம். நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு. நிச்சயமாக
2: அடுத்து என்ன பாடல் போடுறதா இருக்கீங்க?
1: அடுத்து நல்ல பாடல் ஒன்றுதான் வரப்போகுது,
2: போடுங்க.
1: நல்ல பாட்டா இல்லையா சொல்லுங்க.
2: நல்ல பாடல்
1: ஆ.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஏ பெரியமா, ஒரு கால் வந்து போச்சா?
3: என்ன கத்துற? நான் இங்க தான் கிடக்கேன்.
2: ராசாக் பசி அல்லே கவுது. ஏதாச்சும் அள்ளி கொண்டு வந்து போடு. இன்னைக்கு உன் கையில தான் சாப்பிடணும்னு இருக்கு. குடுத்து வச்ச மாராசி.
3: எல்லாம் நீங்க காட்டுற செல்லாம். என்ன மாதிரி அதிகாரம் பண்றான்? இன்னைக்கு வேற எங்கேயும் வாக்கிலாக்க உனக்கு.
2: உன்னை தவிர இந்த ஊர்ல எந்த சிரிக்கை பகல உலகிறா? ஒண்ணு இல்லடா சொல்லிடு. ராசா வண்டியை விட்டுறேன்.
3: இன்னும் வண்டியை விட வேணா. இந்தாடா பழசுதான் இருக்கு. நானும் உல வைக்கிறேன்னு சொல்லி என்னையும் முறை இல்லாம சிரிக்கின்றாத.
2: நீ எல்லாம் பொம்பளையா? வெறும் சொத்தை வச்சிட்டு போறாங்க. கடிச்சுக்க ரெண்டு உப்பு கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட.
4: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஆக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
5: நடிகர் அதர்வா.
4: இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துகள்.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: Back to back hit music only on Vasanthram FM.

0: அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்லி தூங்குறவன்னா அனுப்புற மாதிரி நான் பாட்டு போட்டா இப்ப எனக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஆள் தூக்கம் வருதுன்னு சொல்லி என்ன போட்டு சிப்ளி அடிக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படியா சிவா, யாரு
0: நீங்க? தான் வேற யாரு? அது பத்தாதுன்னு நேற்று நான் தூங்கி விட்டேனா? அதை ஒரு கம்ப்ளைண்ட் அவரா சொல்றாங்க. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம். ரைட், வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இரண்டாவது மணித்தியாலத்தினுடைய முதலாவது பாடலே அமோகமாக போட்டு ஆரம்பித்திருக்கிறோம்.
1: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில்

0: சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் கட்டுநாயக்கிலிருந்து ருவீனா.
2: கட்டுநாயக்கா?
0: ருவீனா.
1: லுவீனா.
2: லுவீனா.
0: லுவீனா.
1: ஓ,
2: எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க கட்டுநாயக்க இருக்கிற அடிக்கடி பிளேன் பாப்பீங்க தானே?
0: அப்புறம்
2: சொல்லுங்க.
0: என்னோட
2: ஒரு நெருங்கிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் வந்து ஆடிட்டு இருக்காங்களாம். அதுவும் ஆபீஸ்ல இருந்து தொடர்ந்து ஒரு ரீமிக்ஸ்
0: போட்டேன்.
2: அதுல வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி என்ன செஞ்சிருக்காங்க, மேசிக்கு நல்ல ஏறி ஆடி
0: இருக்காங்க.
2: அங்க கேஸ் இல்ல போல. சரி, ஓகே. இப்ப அதுக்கேத்த மாதிரி இப்ப இன்னொரு பாட்டு. இப்ப நீங்க தூக்கம் வர்றது, நீங்களும் ஆடுங்க. சரியா? ப்ளீஸ், தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க. எனக்கு ஒரு டவுட்.
0: என்ன சொல்லுங்க?
2: நீங்க வீணை வாசிப்பீங்களா?
0: ஏன்
2: கேட்டேன். வாயால நல்லா வாசிக்கிறீங்க.

0: FM 102.6, 102.8. Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
1: வசந்தம் எஃப்எம்
2: கேட்டுக்கிட்டு
1: இருக்கீங்க. சொல்லுங்க.
2: எனக்கு தெரியாது சிவா, நீங்க சொல்லுவீங்க. தலைவரிசையில் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
1: சந்தோஷமா நிறைய பேர் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. எங்களையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மண்மன வணக்கங்களோடு நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க இருவரும்? பாடல்கள் வேற லெவல். எங்களையும் எடுத்துக்கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி
2: ஆகியோரையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, சிவா அண்ணா இருவருக்கும் என்று சொல்லி பேருவளை தர்கா நகரில் இருந்து ரிம்சான் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க.
1: நிகழ்ச்சியோடு அன்பான வணக்கங்கள். எங்களையும் நிகழ்ச்சியின் பக்கமாக இணைத்துக் கொள்ளுங்க. நாங்களும் சத்தமாக வசந்தோடு இணைந்திருக்கிறோம். பாடல்கள் வேற லெவல். இருவரும் கலக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நிவியும் வந்திருக்கிறாங்க. தெய்வலையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு சொல்லியிருக்காங்க. நன்றி.
2: வணக்கம். கொழும்பு 15 மோதுரை தரிசினி குணசேகர நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை பொழுது வணக்கங்கள் என்று சொல்லி பட்டுத்திடலில் இருந்து கமலஹாசன், யசோதா, சச்சுதன், தனுஷியா, யுவினி, ஜென் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: ஓகே சூப்பர். இப்ப இன்னொரு வேற லெவல் பாடல் பேக் டு பேக் வரப்போகுது. இந்த பாடல் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டு
1: நீரமாலையாறு மணி 28 நிமிடம். The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, the FM 102.6, 102.8. இது மக்கள் சூடிய மகுடமே.
2: சின்ன தெரியாதவன் தாரும் இல்ல, அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சின்ன பில்லனானா கிட்டத்தான் கேட்கணும். பில்லனானா என்ன செய்யலாம்?
3: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
4: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: energy you're riding on Vasantam Express with Shiva and Anandi.
1: முதல்
2: நாள் ஒரு கிளைமர் போட்டாங்க
1: அதனால பயமா இருக்கா.
2: அப்புறம் சிவானி சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க சிவானி? ஹலோ,
3: பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கேன்.
2: ஹோல்டில் போட்டுட்டு காய்ச்சிருக்கீங்க போல, திருப்பி சொல்லுங்க என்ன செய்றீங்க.
3: ஹலோ,
2: நீங்க ரேடியோ கேட்டு பேசாதீங்க, தயவு செஞ்சு போனை கேட்டு பேசுங்க.
3: இல்ல, நான் ரேடியோ கேட்டு பேசல.
2: ஆ சரி, ஓகே, இப்ப என்ன செய்றீங்க?
3: இப்ப கேக்குதா?
1: இப்ப கேக்குதா? அம்மா
2: கேக்குது.
3: ஓகே அக்கா, நான் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கிறோம். வசந்தம் ஓட நினைச்சு உங்க பாட்டுகளை கேட்டு ரொம்ப ஹாப்பியா வர்க் பண்ணி வந்திருக்கோம்.
1: சிவானி, அப்புறம் சொல்லுங்க. இந்த சிவானி அப்படின்னு பேர் கேட்கும் போது சிவா ரொம்ப பயந்து
2: என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அங்க என்ன என்ன என்ன. ஹலோ
1: ஹலோ
3: ஹலோ.
2: ஓ, ஏதோ இதெல்லாம் அமைத்து போடுது, என்ன செய்யுங்க?
3: நன்றி
1: நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
3: ஓகே, தேங்க் யூ சோ மச். நாங்க கேக்குற பாட்டு போடுவீங்களா அன்னைக்கு மாதிரி?
1: என்ன பாடு?
3: வராக நதிக்கரையோரம் சாங் கேட்கணும்.
1: அப்படியா? சரி சரி, இந்த பாடல் நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
3: இந்த பாடல் நாங்க வர்க் பண்ற பிளேஸ்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பேர் நுஷா, அதுக்கு பிறகு ஹப்ஷா, ஜோன், இப்படி கொஞ்சம் பேர் சேர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். எல்லாருக்காகவும்
1: சரி, நன்றி.
3: ஓகே, நன்றி
2: நன்றி. பாட்டு கேட்போமா?
1: கேக்கலாமே, அதான் போட்டுட்டீங்களே, அப்புறம் என்ன கேப்போமா?
2: சும்மா உங்கள்ட்ட கிளாரிஃபிகேஷன் உண்டு.

0: சங்கமம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டும் வசந்தம் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கீங்க. உங்க வசந்தம் எஃப்எம்ல
1: நேரம் மாலை 6:43.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: புதுமைகளோடும்
4: அனுசரணை வழங்குவது
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
6: ஒரு கால வந்து போச்சா?
7: ஆசாக் பசி அல்லே கவுது,
8: வெறும்
6: சொத்தை வச்சிட்டு போறாங்க. கடிச்சுக்க ரெண்டு உப்பு கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட உனக்கு கூறல.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: The best live music streaming in Sri Lanka.

0: தொண்ணூத்தெட்டில் வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் 7:00.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்பு உள்ளது.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இன்றிரவு நாட்டுக்கு வருகை தரும் வியட்நாம் ஜனாதிபதி நாளைய தினம் பாராளுமன்றத்திற்கு. பிழை கிடைக்கப்பெற்ற கபிலவை மீண்டும் கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. லாப் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டாலும் லிட்ரோ அதிகரிக்கப்பட மாட்டாதென அறிவிப்பு. நாட்டின் சுகாதார நிலைமைகள் தொடர்பிலான உலக சுகாதார அமைப்பின் மீளாய்வு அறிக்கை, அமைச்சர் நளிந்தவிடம் கையளிப்பு. இறுதி நொடியில் மாறிய அமெரிக்க ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை. நேஷனல் சூப்பர் லீக்கில் கொழும்பு அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது தனஞ்சயவின் தம்புள்ள அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வியட்நாம் ஜனாதிபதி இன்றைய தினம் இலங்கைக்கு வருகை தர உள்ளார். அவரது விஜயத்தில் 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் அழைப்பை ஏற்று வியட்நாம் ஜனாதிபதி ட்ரோலாம் இன்றைய தினம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளார். இதற்கு முன்னர் 2025 மே மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அதன்போது வியட்நாம் ஜனாதிபதியாக பதவி வகித்து லுவோங் கோங்கிற்கு அழைப்பு விடுத்திருந்தார். குறித்த விஜயத்தின் போதும் ஒப்பந்தங்கள் சில கைச்சாத்திடப்பட்டிருந்தன. வியட்நாம் இன்று உலகின் முக்கிய நாடாக கருதப்படும் நிலையில் பொருளாதாரம், புவியியல், அரசியல் மற்றும் மூலோபாய பிரிவுகளில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடந்த பல தசாப்தங்களில் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தையும் கொண்டுள்ளது. வியட்நாமின் உற்பத்திகள், கல்வி மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் ஆகிய பிரிவுகளில் பாரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் தமது உற்பத்தி மத்திய நிலையங்களை வியட்நாமில் ஸ்தாபித்துள்ளன. தென்சீன கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளமையினால் வர்த்தக போக்குவரத்து மற்றும் கடற்பயணங்களுக்கும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அத்துடன் வியட்நாம் ஆசியான் வலயத்தின் செயல்பாடுகள்

வியட்நாம் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் நமது நாட்டுக்கு முக்கியத்துவம் பெறுவது பல்தரப்பு பலன்கள் பலவற்றை பெற்றுக் கொள்கின்றமையினால் அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சார ரீதியில் முக்கியத்துவம் பெறுகின்றது. இலங்கை மற்றும் வியட்நாமுக்கிடையில் அரசியல் மற்றும் ராஜதந்திர தொடர்புகளை மேம்படுத்த இவ்விஜயத்தினூடாக வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெறவுள்ள நேரடி பேச்சுவார்த்தையூடாக நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கு அமைச்சரவை அனுமதியும் கிடைக்கப் பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் வியட்நாமுக்கிடையில் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு தொடர்பிலான ஒப்பந்தம் அவற்றில் உள்ளடங்குகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையில் மத ரீதியிலான துறைகளின் மேம்பாடு, மாணவர்களின் நலன்புரை, மத நம்பிக்கை என்பவற்றை பாதுகாப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் போலீஸ் பயிற்சி மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்பம், விஞ்ஞான ஆய்வு ஒத்துழைப்பு தொடர்பிலான ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்நிலையில் வியட்நாம் ஜனாதிபதி இன்றிரவு நாட்டுக்கு வருகை தரவுள்ள சந்தர்ப்பத்தில் கட்டுநாயக்கவிலிருந்து அதிவேக வீதியினூடாக கொழும்பு பயணிக்கும் போது விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. வியட்நாம் ஜனாதிபதி நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியிலும் மேலும் சில இடங்களில் விசேட போக்குவரத்து திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே வியட்நாம் ஜனாதிபதி நாளைய தினம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள இலங்கை பாராளுமன்றத்திற்கும் வருகை தரவுள்ளார். இதனால் நாளை மற்றும் நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன அறிவித்தார். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் உபசெயற்குழு சபையின் ஐந்தாவது கூட்டம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. புதிய கல்வி மறுசீரமைப்பின் முன்னேற்றம் தொடர்பில் செயற்குழு சபையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதுவரை முன்னெடுத்த கல்வி மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்கு கலுவெவ விடயங்களை முன்வைத்துள்ளார். புதிய குழு மாடியூலர் தொடர்பிலான விடயங்கள், ஆசிரியர்களுக்கான கல்வி மறுசீரமைப்பை தயாரித்தல், ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் வேலை திட்டம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை அடிப்படை வசதிகள் மற்றும் டிஜிட்டல் உபகரண வசதிகளை அபிவிருத்தி செய்வது குறித்தும் தரவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முதலாம் தரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள கல்வி மறுசீரமைப்புக்கான கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்ட முறையான செயல்பாடுகளுக்கு ஆசிரியர் ஆலோசகர்களையும் இணைப்பது தொடர்பில் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். டிஜிட்டல் செயல்பாட்டு பணிக்குழாமின் பரிந்துரைகளுக்கு பாடசாலைகளில் தொழில்நுட்ப உபகரணங்களின் அபிவிருத்திக்காக உரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும், கல்வி மறுசீரமைப்பு கற்பித்தல் செயற்பாடுகளினூடாக மாணவர்களின் அறிவு மற்றும் திறன்களை மதிப்பிடுவதற்கு உரிய மதிப்பிடல் முறை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சோதனை நடவடிக்கைக்கமைய 34 லட்சம் பேர் வரையில் இதுவரை சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 2163 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகக் குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் விசேட சுற்றி வளைப்புகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 187,000 மேற்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலத்தில் மேற்காசிய வலயத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் இலங்கை வருத்தம் தெரிவித்துள்ளது. வலய ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அழுத்தங்களை ஏற்படுத்துதல், முக்கியமாக எரிசக்தி கட்டமைப்புகளுக்கு வசதி வாய்ப்புகள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் உள்ளிட்ட மேற்காசிய வலயத்தில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள நெருக்கடி நிலைமைகள் தொடர்பில் இலங்கை மிகுந்த வருத்தம் தெரிவிப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. இலங்கை சமூகம் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்களவு சர்வதேச வெளிநாட்டு சமூகங்கள் இந்த வலயத்தில் வாழ்கின்றன. அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்கள் இலங்கைக்கு மிக முக்கியமானது. சிவில் மக்களின் பாதுகாப்பு

0: அபு, சிவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய பூகோள விநியோகங்களின் பாதுகாப்புக்காக இலங்கை அர்ப்பணிப்புடன் உள்ளதெனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சினைகள் உயர்வடைவதை குறைப்பதற்காக உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டுடன் செயல்படுமாறு, சிறந்த கருத்தாடல்களில் ஈடுபடுமாறும் இலங்கை சகல தரப்பிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. வலயத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பை வழமைக்கு கொண்டு வருதல் மற்றும் சர்வதேச வர்த்தகத்திற்கு ஏதுவான சூழலை உறுதிப்படுத்துவதை நோக்காக கொண்ட சகல பிரயத்தனங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்க இலங்கை அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்தில் லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிக்கப்பட மாட்டாதென அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லாஃப் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டிருந்தது. எனினும் லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிக்கப்பட மாட்டாதென அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் லாஃப் எரிவாயுவின் விலை 545 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 220 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விலை அதிகரித்தமையினால் லாஃப் எரிவாயுவை பயன்படுத்துகின்ற உணவகங்களில் ரைஸ், பிரியாணி மற்றும் நாசிகுரான் ஆகிய உணவுப் பொருட்களின் விலை 25 ரூபாவினாலும், ஏனைய சிற்றுண்டிகள் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலை 10 ரூபாவினாலும், பிளேண்டியின் விலை 5 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2013 ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு ஏர்பஸ் கொள்வனவு செய்யும்போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதற்கமைய 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளுக்கு ஒரு நபருக்கு 15,000 ரூபாய் செலுத்தி அவர்களை பிணைக்காக முன்னிலைப்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பிணை நிபந்தனை மற்றும் நம்பிக்கையை மீறி செயல்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது பிணை ரத்து செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய அவரை மீண்டும் கைது செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல், வடமேல், வடக்கு, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் இடைக்கிடையே மழையுடனான காலநிலை நிலவக்கூடும். எனினும் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி காணப்படாது. சூரிய வெளிச்சம் காணப்படும். அதற்கு மேலதிகமாக நாட்டின் பெரும்பாலான காலப்பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நேற்றைய தினமும் சாதாரணமாக 100 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. இன்றைய தினமும் மத்திய, சப்ரகமுவ, வடமத்திய, ஊவா, தென் மாகாணங்களில் 50 முதல் 75 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஆணையாளர் அத்துல கருணாநாயக் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச விசேட நிபுணத்துவக் குழு நாட்டின் சுகாதார நிலைமைகள் தொடர்பிலான மீளாய்வு அறிக்கையை அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீசவிடம் கையளித்துள்ளது. இலங்கையின் சுகாதார கட்டமைப்பின் முன்னேற்ற மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டு குறித்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் சுகாதார சேவையை மேலும் வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகளும் உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச நிபுணத்துவக் குழுவினால் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் இலங்கை பிரதிநிதியான வைத்தியர் ராஜேஷ் சம்பாஜ்ராவ் பாண்டாவ் உரிய அறிக்கையை அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீசவிடம் கையளித்தார். இலங்கையில் சுகாதார சேவை வழங்கும் சமூகத்திற்காக அடிப்படையாக ஆரம்ப சுகாதார சேவையை மாற்ற குறித்த மீளாய்வு அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு முன்னெடுத்துள்ள ஆரோக்கியா, சுவதா மத்திய நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார சேவை நிலையங்கள் தொடர்பில் அறிக்கையில் பிரதானமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: யுத்தத்தை நிறைவு செய்வதற்காக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவிருந்த நிலையில் இறுதி சந்தர்ப்பத்தில் பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்துள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. யுத்தத்தை நிறைவு செய்வதற்காக அமெரிக்கா இஸ்ரேல் என்பன பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு யோசனைகளை அமெரிக்கா சார்பில் முன்வைத்திருந்தன. இது தொடர்பில் இன்றைய தினம் பதில் வழங்கப்படும் என அமெரிக்கா நம்பிக்கை வெளியிட்டிருந்தது. 10 வருடங்களாக கூடுதலான காலம் யுரேனியம் செறிவூட்டலுக்காக தற்காலிக தடை குறித்த யோசனையும் காணப்பட்டது. இதற்கு முன்னர் அமெரிக்கா அதனை 20 வருடங்களாக குறிப்பிட்டிருந்தது. எனினும் 14 விடயங்கள் அடங்கிய யோசனை தொடர்பில் தாம் தொடர்ந்தும் மீளாய்வு செய்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது.
1: வசந்தம் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: இலங்கை கிரிக்கெட் சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்று வந்த தேசிய சூப்பர் லீக் 4 நாள் போட்டித் தொடரில் தனஞ்செடி சில்வா தலைமையிலான தம்புளை அணி வெற்றியை சுவீகரித்தது. கொழும்பு ஆர் பிரேமதாசு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் கொழும்பு அணியை எதிர்கொண்ட தம்புள் அணி 119 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்து ஆடிய தம்புள் அணி 222 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. அதிகபட்சமாக சொனால் தினுஷா 51 ஓட்டங்களையும் விக்கெட் காப்பாளர் அஞ்சல பண்டார 40 ஓட்டங்களையும் பவன் ரத்நாயக்க 39 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் சுழல் பந்துவீச்சாளர் பிரபாத் ஜெயசூரிய 4 விக்கெட்டுகளையும் தனஞ்சய லக்ஷ்மான் மற்றும் ஜனித் லியனகி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதனையடுத்து தங்களுடைய முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த கொழும்பு அணி கவிந்து பத்திரனவின் வேக பந்துவீச்சுக்கு தடுமாறியது. கவிந்து பத்திரன அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளையும் சாய்க வெறும் 146 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் கொழும்பு அணி இழந்தது. கொழும்பு அணி சார்பாக இளம் கிரிக்கெட் காப்பு துடுப்பாட்ட வீரர் சாருஜன் சண்முகநாதன் அதிகபட்சமாக 44 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் கவிந்து பத்திரனவை அடுத்து அகில தனஞ்சய 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து 76 ஓட்டங்கள் முன்னிலையில் 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த தம்புள் அணிக்கு நிசான் மதுஷ்க 43 ஓட்டங்களை பெற்று நேர்த்தியான ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆனாலும் இவரின் ஆட்டமிழப்பை தொடர்ந்து தடுமாறிய தம்புள் அணி சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை இழந்தது. இறுதியாக அகில தனஞ்சய் ஆட்டமிழக்காமல் 53 ஓட்டங்களை பெற தம்புள் அணி 222 ஓட்டங்களை மீண்டும் பெற்று கொழும்பு அணிக்கு வெற்றி இலக்காக 299 ஓட்டங்களை நிர்ணயித்தது. பந்துவீச்சில் சமோத் படகே 4 விக்கெட்டுகளையும் பிரபாத் ஜெயசூரிய 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: இன்றிரவு நாட்டுக்கு வருகை தரும் வியட்நாம் ஜனாதிபதி நாளைய தினம் பாராளுமன்றத்திற்கு. பிணை கிடைக்கப்பெற்ற கபிலவை மீண்டும் கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. லா எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டாலும் லிட்ரோ விலை அதிகரிக்கப்பட மாட்டாதென அறிவிப்பு. நாட்டின் சுகாதார நிலைமைகள் தொடர்பில் உலக சுகாதார அமைப்பின் மீளாய்வு அறிக்கை அமைச்சர் நளிந்தவிடம் கையளிப்பு. இறுதி நொடியில் மாறிய அமெரிக்க ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை. நேஷனல் சூப்பர் லீகில் கொழும்பு அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது தனஞ்சயவின் தம்புள் அணி. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். அத கோடிபதியினுடைய வெற்றி முடிவுகள்: ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 5, 28, 43, 55. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 5, 28, 43, 55. சூப்பர் பரிசு ரூபாய் 631 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 72,74,240 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு போது ரூபாய் 635 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான இளநீலனர அத கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள்: ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 13, 37, 40, 43. மீண்டும் ஒரு முறை, ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 13, 37, 40, 43. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. இன்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 71 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,64,64,960 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 74 லட்சம். எதிர்வரும் வியாழக்கிழமை சீட்டெழுவுக்கான மண்ணிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சூப்பர்போலுக்கான வெட்டி முடிவுகள்: ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 2, 56, 69, 79. சூப்பர் கேஸ் தடுப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 1, 2, 9, 8, 6. மீண்டும் ஒரு முறை, 1, 2, 9, 8, 6. சூப்பர் பரிசு ரூபாய் 1,222 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 91,10,080 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 1,225 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான பச்சை நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள்: ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 32, 41, 53, 70. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 32, 41, 53, 79. லக்கி சான்ஸ் எட்டிலப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 9, 6, 4, 0. மீண்டும் ஒரு முறை, ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 9, 6, 4, 0. சூப்பர் பரிசு ரூபாய் 551 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 81,40,040 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 553 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். கப்ரகவுக்கான வெற்றி முடிவுகள்: ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 6, 23, 48, 64. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 6, 23, 48, 64. சுபர் இலக்கம் 2. மீண்டும் ஒரு முறை, சுபர் இலக்கம் 2. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பகுதி ரூபாய் 2,596 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பகுதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பகுதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,27,13,120 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பகுதி ரூபாய் 2,605 லட்சம். எதிர்வரும் சீட்டிலிப்பின் செம்மஞ்சள் நிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சுபரிதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள்: ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 7, 9, 5, 1, 5, 7. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 7, 9, 5, 1, 5, 7. இன்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 277 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 35,64,840 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 278 லட்சம். எதிர்வரும் சீட்டிலப்பின் மஞ்சள் நிற சுபிரித்தன சம்பத லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்திடுங்கள். ஜெய சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள்: வெற்றி இலக்கங்கள் 5, 1, 5, 7. ஆங்கில எழுத்து சி. மீண்டும் ஒரு முறை, வெற்றி இலக்கங்கள் 5, 1, 5, 7. ஆங்கில எழுத்து சி, ரூபாய் 2,50,000 பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டது. இன்றைய 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 61,53,800 ஆகும். அடுத்த சீட்டிலுக்கான ஜெயசம்பத பச்சை நிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்திருங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கங்கள் 16, 42, 50. மீண்டும் ஒருமுறை 16, 42, 50. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 39,14,160 ஆகும். எதிர்வரும் சீட்டுக்கான கருநீல நிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப்பர் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.8
1: You are listening to Vasantham Express. Some Express on Vasantham FM with Shiva and Ananthi.
2: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரம் 7:34 ஆகி கொண்டிருக்கிறது.
3: 9 வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001
2: 0112-775-1111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா பேச முடியும். இப்ப ஒரு ஃபாரின் கால் ஒன்று வந்திருக்கு, பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: சொன்னேன்
4: அவரு வர நேரம் வரல.
2: அவர்களும்
4: சத்ய யோகேஸ்வரர் அவர்கள், பெட்டியாந்தோட்டை கரகோசன் சுமதி அவர்களும், மத்த பணத்தை ஆற்றோ விஸ்வநாத அவர்களும், பாபு அவர்களும், கணபதி அவர்களும், அனைவரும் கேட்டிருக்க அனைவரும்
3: கேட்கிறாங்க.
4: நல்லதுதான்.
2: கடைசியில் தேசிட்டு போயிட்டார் போல. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இது மாதிரி தொடர்ந்து நீங்களும் கால் பண்ணி அப்படின்னு சொன்னா 9 வரைக்கும் சந்தோஷமாக எங்களோட பேச முடியும்.
3: இப்ப முதல்வன் வராரா?
2: ஆமா ஆமா, கடைசியா வராரு. அதான் பிரச்சனை.

0: 2.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஏ பெரியமா, ஒரு கால் வந்து போச்சா?
3: என்ன கத்துற? நான் இங்க தான் கிடக்கேன்.
2: ஆசக் பசி அல்லே கவுது. ஏதாச்சும் அள்ளி கொண்டு வந்து போடு. இன்னைக்கு உன் கையில தான் சாப்பிடணும்னு இருக்கு. குடுத்து வச்ச மாராசி. போ
3: எல்லாம் நீங்க காட்டுற செல்லாம். என்ன மாதிரி அதிகாரம் பண்றான்? இன்னைக்கு வேற எங்கேயும் வாக்கில் ஆக்க உனக்கு.
2: ஒன்ன தவிர இந்த ஊர்ல எந்த சிறுக்கை பகல உள்ள வைக்கிறா? ஒண்ணு இல்லடா சொல்லிடு. ராசா வண்டியை விட்டுற.
3: இன்னும் வண்டியை விட வேணா. இந்தாடா பழசுதான் இருக்கு. நானும் உள வைக்கிறேன்னு சொல்லி என்னையும் முறை இல்லாம சிரிக்கின்றாத.
2: எல்லாம் பொம்பளையா? வெறும் சொத்தை வச்சிட்டு போறாங்க. கடிச்சுக்க ரெண்டு உப்பு கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட உனக்கு ஊர்ல.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM.

0: முடிவே பண்ணா சொந்தமா வீடே இல்ல, இதுல ஊரு வேற. சரி, ஓகே. அப்புறம் ஜஃப்னால எங்க இருக்கீங்க? சாவச்சேரி. ஆஹா, அது கேஸ் கேஸ் பாரமான இடம். சரி, ஊசி போட்டீங்களா?
1: நினைக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க. அப்புறம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்களா?
0: நான் வந்து ஒரு நேரம் நல்லா இருந்தேன்.
2: இனிமேல் எப்படி பாக்கணும் அப்படியா?
0: சரி, ஓகே. அப்புறம்
1: உங்களை நிறைய வெள்ளவத்தையில பாத்துருக்கேன்னா.
0: நான் அங்கதான் இருக்கேன் இப்ப, அதான் நீங்க பாத்துருக்க சான்ஸ் இருக்கு. நீங்க
2: அங்கதான் தம்பியோ தெரியலையே சிவா.
0: எனக்கு இல்ல
2: இல்லையா,
0: முதல் நாள் வந்து ஷோ வரும்போதே சொல்லிட்டேன், நானே பிச்சு எடுக்கிறேன். இதுல வந்து நான் குடுக்கறது என்ன காசு இல்ல என்ன சொன்னேன். தெரிஞ்ச ஒருத்தன் தான் கால் பண்ணி கலாய்க்கு ரெண்டு பேரு என்னமோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே. என்ன பேர்? குமார். என்ன சொன்னீங்க?

0: ஆமா
1: பேரா இருக்காது. சரி ஓகே, யாருக்காக நான் பாடல் கேட்க போறீங்க குமார்?
2: சிவானாக்காக, அக்காக்காக, மத்த என்ன ரெண்டு அக்கா மேர், மத்த
1: பேசுவோம் தொடர்ந்து.
3: என்ன சிவா,
1: சரி ஓகே, வரதாகம் வரல நல்ல பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து 9 மணி வரைக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: எஃப்எம் வசந்தம் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீங்க.
1: நேரம் இரவு 8:15.
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
3: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும். அந்த படம் வெளியே

0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6
1: என்ன செதுக்கி கொண்டிருந்தீங்களாடா?
2: என்ன சிவா, நீங்க எதையோ பாதியில கேட்டுட்டு பேசுற மாதிரி இருக்கு.
1: சரி, ஓகே, வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:21 ஆகி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் எங்களுக்கு ஃபேஸ்புக்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்களை பக்கம் ஓடிவாங்க. கால் பண்ணுங்க 01212750501 அப்படி இல்லாட்டி 01212750101 கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட பேச முடியும். அது மட்டும் இல்லாம வெளியே சரியான மழையோ?
2: வெளியில போயிட்டு வர்ற மாதிரி
1: இல்ல, கட கட கடன்னு சத்தம் கேடிச்சு.
2: ஏசிய கூட்டி வச்சிருவாங்களா இருக்கும்.
1: சரி, ஓகே, இப்ப ஃபேஸ்புக் பக்கமா யாரெல்லாம் வந்திருக்காங்க?
2: இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கவிதா இணைந்திருக்காங்க பதுலையில இருந்து.
1: சரி,
2: அதே நேரம் பாத்தீங்கன்னா இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம்.
1: என்னையும்
2: நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குமாரி நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லிருக்காங்க. அதே நேரம் இரவு நேர வணக்கம் அண்ணா அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குறிஞ்சாக்கேனி அசூர்தீன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம். தரணியகல இழுப்தன கீழ்பிரிவில் இருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஷரா, சஷினி, ஷான், அபி, துமிதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. கந்தலாயிலிருந்து கே ஒய்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. மும்தாஜ் பேகம், பரிதா, சத்தார்த், ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோரை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க.
1: எலக்ட்ரிசிட்டி போட்டு வேலை செஞ்சீங்களா? வயர் இணைக்கிற மாதிரி இணைஞ்சிருக்கேன். இத்தனை இணைப்புகள் முடிச்சுக்கலாம்.
2: எல்லாருமே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க.
1: சரி, ஓகே, எல்லாருக்கும் சேர்த்து படுத்ததா பாடல் வருது. என்ஜாய் பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: மூக்குத்தி மூக்கழகு இந்த பாடல் உங்களுக்காக போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு
1: சொன்னீங்க.
0: இப்பதானே சொன்னீங்க உங்களுக்கே போட்ட மாதிரி இருக்கு. இந்த பாட்டு உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும்னா பல்லு கிளி பல்லு கழக அப்படிதான் போட்டிருக்கணும்.
1: நீங்க எனக்காக போடலன்னு தெரியும், கேக்குறவங்க கேட்டுட்டு இருப்பாங்கன்னு தெரியும்.
0: யாரு இருந்தா சந்தோஷம் இல்லன்னு சொல்லல, இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் சொல்றேன். வணக்கம் போயிட்டாங்க, சரி ஓகே பரவாயில்ல. இன்னொரு ஆள் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருது?
2: நிஷா மாவா. நல்ல
1: நிஷா, எப்படி இருக்கீங்க நிஷா?
2: இருக்கிற மேடம், மழையோட
0: மழையோட இருக்கீங்க, நினையாம இருங்கோ.
2: மழைய மாட்டோம், வெளியே மழை பெய்யுது.
1: அவரு சொல்லுங்க நிஷா, சாப்பிட்டீங்களா?
2: என்ன சாப்பிடல மேடம்.
0: டென்ஷன் பொறுமையா சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல. என்ன சமைச்சிருக்கீங்க இன்னைக்கு?
2: இந்த சாப்பாடு வந்து இடியாப்பம்.
1: இடியாப்பம் மட்டுமா?
2: இடியாப்பம் கறி ஆக்கினேன், மாத்த வச்சு
0: ஆக்கினேன்.
2: சம்பளம் ஒன்று இருக்குது.
0: சம்பளம் ஒன்று
1: இல்லவே. சரி நிஷா, சரி அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: இந்நேரம் நகடேசம் கேட்கும் அனைவருக்கும், நகட அறிவிப்பாளர் அனைவருக்கும், அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
1: நன்றி.
0: சூப்பர். இடியப்பம் முறைச்சி கறி சம்பரணோட லைட்டா பசிக்குது இல்ல?
1: எனக்கு விளங்குது, எனக்கு பசி இல்ல, உங்களுக்கு பசினு எனக்கு நல்லா விளங்குது.
0: சரியா பசிக்குது ஏனோ தெரியல. அது மட்டும் இல்லாம நீங்க மத்தியானம் எனக்கு நடந்த கூத்து தெரியுது உங்களுக்கு?
1: என்னது?
0: ஃப்ரைட் ரைஸ் ஓட பண்ணி பொங்கல் சோறு வந்துச்சு.
1: அப்படியா? அது அதை சாப்பிடதான் எங்களை எல்லாம் கூப்பிட்டீங்கவல.
0: புதுக்கடையில ட்ரை பண்ணுவோம்னு பார்த்ததே என்பதுதான். சரி பரவாயில்ல, இப்ப நான் போய் இடியப்பம் சாப்பிட போறேன்.

0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வெறும்
3: சொத்த வச்சிட்டு போறாங்க. கடிச்சுக்க ரெண்டு உப்பு கல்லும் பச்சை மிளகா வைக்கணும்னு கூட உனக்கு கூறல. இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் தி டே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்.
4: இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் அதர்வா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: தி எனர்ஜெடிக் ஈவினிங் டிரைவ் வசந்தம் எக்ஸ்பிரஸ் ஆன் வசந்தம் எஃப்எம் வித் ஆர்ஜே சிவா அண்ட் ஆர்ஜே அனந்தி.

0: சுப்ரானோட பாடலோடு நாங்கள் அப்படியே கடைய சாதியில் கிளம்ப போகின்றோம். தொடர்ந்தும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு கலையகத்தில் டிலக்ஷன் விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சி ஆனந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமன் ஓங்கார் மூர்த்தி வணக்கம். மேகலை தொடர்ந்தும் வசந்தத்தோடு இருந்தீர்கள். பாய் பாய்.

நன்றி சிவா மற்றும் ஆனந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரா பொழுது வணக்கம். காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கப் போகின்றோம். நேரம் சரியாகிறவு 9:01.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் சரியாக 9:08 நிமிடம் ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த அழகான இதா பொழுதில் இன்றும் கூட இனிமையான பாடல்களோடு பதிலை அஸ்வினுடைய விருப்பத் தெரிவு பாடல்களோடு இன்றைய வசந்த நிலாவும் நகரப் போகின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 01132-77-5001 அல்லது 01132-77-5111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். ஒளித்தொய்ந்த ஆரம்ப பாடல் மிக பிடித்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி அஸ்வினும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு எப்பவுமே இந்த ஏஆர் ரகுமான் சாருடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி ஏஆர் ரகுமான் சாருடைய திரைப்படங்கள் எல்லாமே காதல் சார்ந்த படங்களாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சில பாடல்கள் கேட்கும் பொழுது என்னுடைய மனம் சுற்றுகளை பாரும், இன்னும் சில பாடல்கள் கேட்கும் பொழுது என்னையும் நான் மறந்த அந்த அழகான நினைவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அப்படியே தவழ்ந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்று என்னுடைய விருப்ப தெரிவு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நகர்ந்து 12 மணி வரைக்கும் நகரப்போவதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சில நினைவுகளை நான் வந்து இன்றைய நிகழ்ச்சியோடு நானும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் என்று சொல்லி மதுரையில் இருந்த யஸ்வின் சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக 9:10 ஆகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் சொந்தம் வணக்கம். பாடல்களை கேட்கலாம், ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
1: அபி ஜானுகாம், பிரேம்குமார், சிறுசான், மதுசாக்கம், பாராசி, ஞானசேகரன், சவுந்தரராஜன், எல்லையம் சவுந்தரராஜன் காவும், கிருஷ்ணன், டீன்சரும், கண்ணந்தர், வசந்தரும், சசிகுமார், சமீந்தர், விஜய பாக்கின், ஆகேஷ், ரோசான காவும், அத்மத்தர், சதீஷ் காவும், தீர்பாக், பவார், சனித் நேர்முகே போன.
0: ரொம்ப நன்றி. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நேரம் சரியாக 9:10. ஒழுக்கம் இந்த பாடல் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஹரிஹரன் பாடிய இனிமையான பாடல்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த லீலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:21.
1: வசந்தம் FM 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.
4: இசை நரம்புகளை

0: நெஞ்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமா.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய கவிதை, வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு பக்கங்களில் இருந்து சேர்ந்த அழகான ஒரு கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து வெவ்வேறு திசைகளை நோக்கி பயணித்த இரண்டு சிறிய பறவைகள். திசைகள் மட்டுமே மாற்றமானது. அந்த பக்கங்களும் தெரிவு செய்த விடயங்களும் வெவ்வேறல்ல, ஒரே விடயம். ஆனாலும் கூட இடையிலான அந்த பந்தம் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து வெவ்வேறு அந்த பறவைகள் வந்து ஒரே கூட்டில் வாழ்ந்து இப்போ வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் அந்த இடையிலான பந்தம் அப்படின்னு சொல்றது வந்து என்றுமே மாறாதது அப்படின்னு சொல்லி யஸ்வின் பதுலிலிருந்து சொல்லியிருந்தாங்க. என்னுடைய அன்பான காதலிக்கு இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுது நேரம் சரியாக இரவு 9:30 ஆகிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலைக்கவணி தொலைபேசியிலும் 0312 775 0001 அல்லது

0301 7125 1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலி வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நாடும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களையும் தற்போது இணைத்துக் கொண்டு நாங்களும் பயணிக்கலாம். அன்பான வணக்கம் டிலு, நாடும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியினுடைய பாடல்கள் அவ்வளோ அருமையாக இருக்கு, கேட்கும் போது என்னை சற்று என்னையே மறக்க செய்கின்றது அப்படின்னு சொல்லி அக்கறை பற்றியிலிருந்து அப்துல் காதர் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேறுவலையிலிருந்து சபன் மாவத்தின் நசார் அன்பான வணக்கம் டிலுக்ஷன் என்று சொல்லி, இரவு பொழுது வணக்கம் தானியகலை யோகநாதன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் அன்பான இரவு வணக்கம், வசந்த நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் தாங்க. அம்மா தவமணி, தயாளினி, சாருஜன், செங்கலடி ஸ்ரீமுருகன், செங்கலடி குமார், பன்குடாவளி அழகு சுந்தரம் ஐயா, கல்லடி முகத்துவாரம் பூவேந்திரன், அண்ணாவியார், வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான பாடல் தாங்க என்று சொல்லி, பசனையூர் ஏ எஸ் பாலச்சந்திரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. புவனேஸ்வரன் மங்கே கடைசி அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று, ஹெட்டாம்பேட்டை புஷ்பராஜ் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் எனக்கும் இனிமையான பாடல் அப்படின்னு சொல்லி, மாவனிலை நிஷா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா தரும் பாடல்கள் எல்லாமே அவ்வளோ இனிமையா இருக்கு என்று சொல்லி, வேரம்பெட்டிய தில்தேனிய யோகராஜா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி, அன்பான வணக்கம் சொல்லி ஒரு சிங்கள நிகழ் சொந்தம் நிகழ்ச்சி கேட்டுச்சதா சொல்லியிருக்காங்க. எங்களுடைய சகா அன்பான வணக்கம், இரவு பொழுது வணக்கம் ஒன்று, நான் சஞ்சீவன் தம்புள்ளையிலிருந்து, எனக்கும் நல்ல லவ் சாங் ஒன்று தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி, பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு, என்றைக்கும் கேட்பதை தாண்டி இன்றைய பாடல்கள் சற்று ஒரு விதமான உணர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றி. ஹாய் டிலுக்ஷன், பாடல்கள் அருமையாயிருக்கு, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பலங்குட குமாரி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. வசந்த லீலா நிகழ்ச்சியில் நானும் இணைகின்றேன். ஒளிக்குளம் மேற்கு முகமது ராஃபி அன்பான வணக்கம் சொல்லி, ஹாய் ப்ரோ இனிமையான இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு ஹட்டன்லிருந்து அன்பு சொந்தங்களுக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு பொழுது வணக்கம் மாஜி டிலுக்ஷன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி, சென்னையிலிருந்து நாகராஜன் அன்பான வணக்கம் சொல்லி, அன்பு கலந்த இனிமையான வணக்கம், மஸ்கிலியை கங்கிவத்தியைச் சேர்ந்த கனகராஜ் ஸ்ரீமுருகன், சிவஜோதி லோகநாதன் சிவனேஷன் கந்தவேல் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, டிலோ அன்பான வணக்கம், என்னுடைய பதிவையும் கட்டாயமா படிங்க, நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்லி, பத்மன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் பத்மன். கன்யா மகரூப் நகர் நசூர் அன்பான வணக்கம் சொல்லி, அன்பான வணக்கம் டிலு, மட்டுக்குழியிலிருந்து பத்மன், நிவேதா, ஸ்வேதா, தனு, பிரமோ, செல்வராஜ், ரவி எங்களை மன்னித்துக் கொண்டு இனிமையான பாடல்கள் தாங்க அப்படின்னு சொல்லி, அன்பான வணக்கம். மற்றும் கண்காணிச்சோலை மில்டன் ஐயா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆரையம்பதி இதய ரத்னம் அன்பான வணக்கம் சொல்லி, வியாழன் வசந்த நிலா ரொம்ப அருமையா இருக்கு என்று சொல்லி, பட்டித்திடலிருந்து வடிவேல் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் அனைத்து நிகழ் சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இன்னும் ஒரு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவில், நேரம் சரியாகிறவு 9:33.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பதிலை அஸ்வினுடைய விருப்பத்தேர்வு பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே ஒவ்வொருத்தங்களுடைய விருப்பத்தேர்வு மற்றும் அவங்களுடைய கவிதைகள், அவங்களுடைய உணர்வு சம்பந்தமான சில விஷயங்களோடு நிகழ்ச்சி நகரும். இந்த வாரம் வியாழக்கிழமை பதிலை அஸ்வினுடைய விருப்பத்தேர்வு பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக எதிர்வரும் வியாழக்கிழமையில் கூட உங்களுடைய விருப்பத் தெரிவுகளை எங்களுடைய வசந்த நிலாவோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய நினைவுகள் மற்றும் உங்களுடைய கவிதைகள், உங்களுடைய விருப்பத் தெரிவு பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய கைப்பட நீங்களும் ஒரு பிரதியாக எழுதி எங்களுடைய முகவரிக்கு நீங்களும் அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொன்னால், அதனையும் எதிர்வரும் வியாழக்கிழமை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் நிகழ்ச்சியோடு காத்துக்கொண்டிருக்கின்றேன். நேரம் சரியாக 9:45 ஆகி கொண்டிருக்கின்றது. அழகான இரா பொழுது, இந்த அழகான இரா பொழுதுல நாங்கள் நிலவோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது ஒரு ஏதோ ஒரு வாகனத்தில், ஏதோ ஒரு வெஹிக்கிள்ல இந்த இரா பொழுதுல நமக்கு பிடிச்ச ஒரு நபரோட கை கொடுத்து ஒரு நீண்ட தூர பயணம் செல்லும் பொழுது அந்த நிலவு நம்மளை பின்தொடர்ற மாதிரியே இருக்குமா? நாங்கள் போகிற எல்லா இடமுமே அந்த நிலவு எங்களை சூழ்ந்தே வருமா? அது வந்து எங்களுடைய கற்பனை. அந்த நிலவு அந்த வானத்தில் தான் இருக்க போகுது. ஆனால் நாங்கள் நினைக்கும் போது, நாங்கள் வானத்தை பார்க்கும் போது அந்த நிலவு எங்களையே தொடர்ந்து பின்தொடர்ந்து எங்கள் பின்னாடியே வர மாதிரி இருக்கும். இது இயற்கை. இந்த மாதிரி எங்களுடைய நினைவுகள் எப்பவுமே ஒரு இடத்துல தீங்கி இருக்கக்கூடியது. அந்த நினைவுகளை நாங்கள் எங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்து அதை எப்பவுமே எங்கள் கூட நாங்கள் கடத்திட்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை. தொடர்ச்சியாக காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு தற்போது அழைப்பினுடைய அகரணியர். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க அம்மா?
2: நான் இரத்திரபுல இருந்து விமலா தேவி. நான் தான் பேசுவேன் உங்களோட இங்க இருந்து.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா?
2: நான் நல்ல சுகமா. இப்பதான் வந்து ஒரு பாட்டு கேட்டேன் வேலையில இருந்து வந்து.
1: நன்றிமா. சாப்பிட்டீங்களா?
2: பாடலாம்
1: பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: எனக்கு உள்ளதே வசந்த சொந்தங்களும் அறிவிப்பாளர்களும் நீங்களும்
1: நன்றி. தொடர்ச்சியாக காற்றில் வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் நிகழ் சந்தம். வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
3: உங்களை போல் நலமாக உச்சாம இருக்கேன்னு பதில் அப்படின்னு தெரிய சார். பாடல் மிகவும் அருமையான பாடல் சார், அது நன்றி வணக்கம். அது தொகுத்து பாடலும் உங்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவிக்கொள்வீங்க
1: சார். ரொம்ப நன்றி விஸ்வநாதன். தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
3: பாடல கேட்க சார், காவத்து நீலகாம்பரம் மர்ம ரமசி, அப்பும் கோயத்துல இருக்கும் மர்ம அருள் செல்வி, கட்டாள மர்ம ஜெகன் காவியம், அக்கா மலர் விதி, வானொலி மிக அருள் மொழி, முன்பாஸ் தேவி, கந்தல் ஹொயரின், மாணிப்பாய் குடன், ஸ்டாம் குமார், ஈடன், இளவல தங்கத்துறை, அம்பத்தட்ட மருத்துவ, சின்னய மகாதேவி, கிரிய ஜானா, மாவனல மூர்த்தி, விமான வேலையா, சோமசி, தயால உமாச்சந்திர, பாபு சிரிகாந்த், மாதுக்கு சின்ன தம்பி, சரோஜிகா, அன்பான அரிப்பா, டிவிஷன் சார், உங்களுக்காக பாடல் கேட்பேன் சார்.
1: ரொம்ப நன்றி. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்ட இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நகலும் கேட்கலாம். நேரம் சரியாகிறது 9:48.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த
1: நிலா. தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்.
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்பாச்சு.
3: இசை நரம்புகளை இதயத்தோடு ஒரு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:06 ஆகிக்கொண்டிருக்கின்றது. அழகான இரா பொழுதில் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் மதுரையே யஸ்வினுடைய விருப்பத்திற்கு பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்தோய்ந்த பாடல் அது. உள்ளம் கொள்ளை பகுதி திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது அழைப்பினுடாக ஒரு நெய்ய சொந்தம். வணக்கம். வணக்கம்.
1: நாங்களும்
0: கேட்கலாம்
1: பாடல். எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், போனேஜ்கா, நந்தசருக்காவும், சித்தியாஸ்மா, இந்திரஸ்மா, ஜெமிலா, அருமல், பர்த பாத்ம, ரவி, ரஹ்மா, மருது, குவேரி, சின்னைய மகதே, ஆட்டோ விஷ்ணு, உமா சந்திரன், வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மஜி குருமதன், வசனா கேக, அனைத்து நேர்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி அழைப்பினுடாக. இன்னும் ஒரு நெய்ய சொந்தம். வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? பாடல்கள் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்? எல்லா பாடலுமே பிடிக்குமா? நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம். நன்றி. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நேரம் சரியாகிறது 10:09.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த
1: நிலா. தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்.
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது? நம்பாச்சு.
4: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியம்.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

0: ராஜாலி வசந்தத்தின் வசந்தர்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளித்தோய் இந்த பாடல் அது உள்ளம் கொள்ளை பகுதி திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். இந்த பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பாடலாக இருக்கும். ஸ்பெஷலி காதலை நேசிக்கிறவங்க, அதிகமாக காதல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த பாடல் ஒரு ஸ்பெஷலான பாடல். உள்ளம் கொள்ளை போகுதே கவிதைகள் சொல்லவா, நாங்கள் எல்லாருமே 1000 கவிதைகள் எழுதி வச்சிருப்போம் தன்னுடைய காதலிக்கு அல்லது காதலனுக்கு, இல்லை எங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கவிதைகள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னால் அது கேள்விக்குறி. சில கவிதைகள் நாங்கள் எங்களுக்குள்ளேயே எழுதி அதை அடுத்தடுத்து நாங்கள் பார்ப்போமே ஒழிய அந்த கவிதையை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க மாட்டோம். அதே கவிதைகளை நாங்கள் கொண்டு போயிட்டு அந்த குறிப்பான அந்த இடத்துல நாங்கள் சேர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்த சில விஷயங்களை வந்து எங்கள் கைக்குள்ளே நாங்கள் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பதுல யஸ்வினுடைய விருப்பத்தெரிவு பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலைக்கவணி தொலைபேசி இலக்கம் 0312-775-0001 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது அழைப்பினுடாக ஒரு நேயர், வணக்கம்.
1: நானும்
0: நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டன் நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: பாராட்டுகள்
0: தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைப்பினோட என்ன சொந்தம், வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? அக்கரைப்பற்றிலிருந்து. ஆமாட் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக, யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்? ரொம்ப நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நேரம் சரியாக இரவு 10:30 நிமிடம்.

0: சப்தம் எஃப்எம் 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.
3: இசை நரம்புகளை இதயத்தோடு

கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 10:43 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312

அழைக்கமணி தொலைபேசிகளுக்கும் 0127-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு நாங்களும் பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம், டிலோ நாடும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. மதுரை அஸ்வின்க்கு சந்தோஷமான வாழ்த்துக்கள் என்று சொல்லி அர்ஜுன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் டேகஸ்ல இருந்து அன்பான வணக்கம் சொல்லி ஸ்டீவன், நிஷா நிஷா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹண்ணா அன்பான வணக்கம் நாடும் நிகழ்ச்சியோடு என்று முகமது அன்வர் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. உன் ஞாபகங்களை மட்டும் நான் சுமக்கவில்லை, உன் ஞாபகங்களை மட்டும் நான் சுமக்கவில்லை, என் இதயத்திலிருந்து உன் பெயரை மட்டும் சுவாசிக்கும் என் உயிர் என்று சொல்லி கந்தலைக்கு வைத்தி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். கேகாலி சிட்ஸ்ரீ அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான இரவு வணக்கம், நிலுக்ஷன் தம்பி நல்ல சுகமா இருக்கீங்களா? நாடும் நிகழ்ச்சியோடு மிகவும் அருமையான பாடல் தெரிவுகள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கடுவில்லை கணக்கத்தை எனக்கு கண்ண அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. வசந்த நிலாவோடு நானும் எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று ரொசல்ல கம குசலராஜா அன்பான வணக்கம் சொல்லி இந்த கலை அரசு அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இரா பொழுது வணக்கம் நாடும் நிகழ்ச்சியோடு மாளிகாவத்தை சந்திரவ குஷன் சப்ல இருந்து மணிவண்ணன் அன்பான வணக்கம் சொல்லி பெரிய நிலாவணி கிருஷ்ணா மற்றும்

வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அதுல நிறைய விமர்சனங்களை தாண்டி நம்ம வளர்கிற போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த விமர்சிக்கிறவர்களையே பாத்துக்கிட்டு அது பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மள அப்படி சொன்னாங்க, அவங்க நம்மள இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அதை எல்லாத்தையும் நம்ம காதுல வாங்காம நாம நம்முடைய பாதையில என்னுடைய குறிக்கோள் இதுதான், எனக்கு இலக்கு இதுதான் அப்படின்னு நினைச்சு நாம பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக கண்டிப்பாக நாம் சாதனையாளராக வருவோம். நம்ம விமர்சிச்சவங்க 100ல் ஒருத்தரா எங்கேயோ ஒரு ஓரத்துல இருப்பாங்க. அதை எல்லாருமே வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: 2.8 வசந்தம் FM உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆக்சிடென்ட்?

புத்தமுதிய புதிய நாளின் விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். காலை பொழுதோடு நேரம் காலை 5:11 நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது. மே மாதம் 8 வெள்ளிக்கிழமை ஒரு புதிய ஒரு நாளில் விடியல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பல விஷயங்களை கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல பல விஷயங்களோடு ஆரம்பிக்க வேண்டும். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, இணைய போகின்ற நல்ல விஷயங்களோடு கின்ற நாள் ஆரம்பிக்க வேண்டும். எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 102.6 102.8 வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் மட்டுமல்ல, வாழ்த்துக்களையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியோடு கிடைந்திருப்ப அன்பான காலை வணக்கம், நானும் விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாரு. காலை நேர வணக்கம். ஸ்ரீ ரூபி கிண்ணியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க முருகேஷ். இதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கிடைந்திருக்கிறாங்க. கொஸ்லாந்தை சேர்ந்த கிருஷ்ணகாந்தி, இனிமையான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மேரு வந்திருக்கிறாங்க கொட்டகிரேனிலிருந்து. அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். பலாங்கொடையிலிருந்து அவினாசு வந்திருக்கிறாரு. ஹாய் அக்கா, இனிய அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்ற, சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, நல்ல பல விஷயங்களில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரமானந்தன் ஹேட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து இணைந்திருக்கிறாரு. இதே போல மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் அனைத்து உறவுகளும் உங்களுக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகநாதன் கலகம் வந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியில் ஹேட்டன் நகரிலிருந்து சுந்தரம் தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் டிகோயா தரவிழை மேற்பிரிவு துரைராஜ் மகாலட்சுமி லக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி அதே போல புஷ்பராணி எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அக்கா மட்டக்கிழப்பு குக்குவில் சிவரஞ்சினி அனைவருக்கும் இனிய நாள் அகமிய வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சகோதரி, விடியலுடன் இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஆரேந்தது. இதே ரத்தினம் கொழும்பு 15 மோதிரை தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்கின்றலாம். இந்த நாள் சந்தோஷமான நல்ல பல விஷயங்களை கொண்டு வரணும். ஆரோக்கியமான ஒரு புத்தமுதிய ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் அமைய வேண்டும். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் விடிய நிகழ்ச்சியோடு. நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். மழைப்பேற்படுத்தியும் பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல பேஸ்புக் கூடாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். மழைப்பேற்படுத்துங்க 0312 2551 0001. அதே போல 0312 2551 1111 கழைப்பேற்படுத்தலாம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் விடிகள் நிகழ்ச்சியோடு.

இதமான இதம் தரும் காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு காலை பொழுதோடு புத்துணர்ச்சியான ஒரு காலை பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கின்றாங்க. நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் என்னோடு தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்து பகிர்ந்து கொள்ளலாம். இனி காலை வணக்கம் சொல்லி எங்களோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரி விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி யாரையும் பதியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார் இதே ரத்தினம். இதே போல கொழும்பு 15 மோதரை தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. ஹாயக்க காலை வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், கட்டக்கல்லிருந்து வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை முத்து இணைந்திருக்கிறாங்க. இந்து கலை அரசும் இனிய வணக்கம் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கங்களோடு பதிலையிலிருந்து ராசம் மாணிக்கம் ராஜேந்திரன் அன்பான இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஹேட்டன் பரமா வந்திருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சந்திவழியிலிருந்து கருணாகரன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் பட்டித்தட்டிலிருந்து கமலாசன், யசோதா, தட்சுதன், தனுஷியா எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜெயக்குமார் வந்திருக்கிறாரு கிரான் சொல்லிட்டு காலை நேர வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல விஜய் வந்திருக்கிறாரு ஹாய் வணக்கம் சொல்லி. அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். குரக்கலிலிருந்து சந்தியாக வந்திருக்கிறாரு. இதே போன்று ராமச்சந்திரன் குட் மார்னிங் சொல்லியிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் சொல்லி வந்திருக்கிறாங்க. நான் சார் ஹாய் வணக்கம் சொல்லி வந்திருக்கிறாங்க. மாவனையிலேருந்து நிஜா குட் மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கம் புதுப்பேட்டையிலேருந்து சுதர்ஷன் வந்திருக்கிறாரு. யுகா வந்து அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்தும் இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய காலை பொழுதோடு வீடுகள் நிகழ்ச்சி இன்று உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் உங்களுடைய நல்ல பல விஷயங்களை தொடர்ந்தும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன்.